நேரம் 5:45. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

0: வந்தே மாதரம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: இனிய காலை பொழுது 5:54 உற்சாகமான காலை வணக்கத்துடன் ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றைய பயணம் இனிதே துவங்குகிறது. இன்று சக ஆண்டா 1948, வைசாக மாதம் 18 திருவள்ளுவர் ஆண்டு 2056, பராபவ வருடம் சித்திரை மாதம் 25 2026 மே மாதம் 8 வெள்ளிக்கிழமை. வந்தே மாத்திரம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச்சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதுன்னு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:02. குமரி பண்பலை 101 இன்று நமக்காக பவனி வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் என்னென்ன என்பதனை தெரிந்து கொள்ள இதோ நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், அதனைத் தொடர்ந்து பக்தி மாலை. காலை 6:55 திரைசை, 7 மணிக்கு திரைசை, 7:05 காந்தி அஞ்சலி. காலை 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேன்.

இதில் திரைசை கேட்கலாம். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, மதியம் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி மற்றும் இரவு 10 மணி. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரைசை ஆகியன இடம்பெறும். காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி நேயர்கள் சோனல்தாஸ், ரத்ன பௌர்ணா, லட்சுமி நாராயணி ஆகியோர் பங்குபெற்ற சித்திரம் இடம்பெறும். நிகழ்ச்சி அமைப்பு ரா தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். காலை 9:02 வசந்த அழைப்பு, இதில் திரைசி கேட்கலாம். 10:02 இளஞ்சாரல், கொண்டாட்டங்கள் நிறைந்த கோடை, கருத்துக்கோவை இடம்பெற கேட்கலாம். காலை 10:30 திரைசை. 11:02 இலக்கியம் பேசுவோம், இதில் எழுத்தாளர் சிவக்குமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேட்டு மகிழுங்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: lines. During the visit, Mr. Misri also met Khaldun Al Mubarak, Managing Director and Chief Executive Officer, Mubadala Investment Company, to discuss investment cooperation. Saudi Arabia suspended U.S. military access to its bases and airspace, forcing President Donald Trump to abruptly abandon his plan to escort ships through the Strait of Hormuz, the two U.S. officials have confirmed. The move marks a significant setback for Washington's Gulf strategy, with a key regional ally effectively blocking the operation known as Project Freedom before it could gain traction. Mr. Trump has shifted focus to diplomacy, describing recent talks with Iran as very good and saying a permanent deal is very possible. Iran is now reviewing a 14-point U.S. proposal to end the war, with Tehran's Foreign Minister Abbas Araghchi calling for dialogue and diplomacy. The proposed framework would pause hostilities and open a 30-day window of final negotiations, even though core issues, including Iran's nuclear program, would be left for later talks. In IPL cricket, Lucknow Super Giants defeated Royal Challengers Bengaluru by 9 runs using DLS method in a rain-hit match at Ikana Stadium in Lucknow last night. Chasing 213 runs for victory, Royal Challengers Bengaluru made 203 for 6 in 19 overs. Earlier put into bat, Lucknow Super Giants scored 209 for 3 in 19 overs. Multiple rain interruptions reduced the match to a 19-over side affair, setting Bengaluru a DLS target of 213. Today, Delhi Capitals will take on Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi at 7:30 p.m. That's the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி. இனித்தானும் நல்லவை கேட்க முயற்சி திருவினையாக்கும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
2: கேலண்டர் தாளை கிழிக்கிறோம். ஒரு நாள் கடந்த காலமாகி நம்முடைய பாதத்திற்கு கீழே விழுகிறது. காலத்தின் சுருக்கமான வரலாறு எனும் நூலை அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதியுள்ளார். நாள் என்பது நம்முடைய வாழ்நாளை அறுக்கிற வாள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த சிந்தனை புதுமையான சிந்தனை இல்லையா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று வள்ளுவர் முயற்சியின் மேன்மையை மிக அழகாக சொல்கிறார். வாழ்க்கையை பாரமாக நினைக்கத் தொடங்கும் போது நம்முடைய நாட்கள் யாவும் பாரமாகி விடுகின்றன. அடுத்து என்ன நடக்கும் என தெரியாமல் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வே சுவாரஸ்யமானதுதான். அந்த வாழ்வை இனிக்க வாழ வேண்டுமென்று வள்ளுவம் பேசுகிறது. இழந்ததையும் என்றோ நடந்ததையும் எண்ணி எண்ணி வருந்துவதால் என்ன பயன் என்று வள்ளுவர் நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம் பார்வையில் நாம் தெளிவாக இருக்கும் போது யாருக்காக நாம் அஞ்ச வேண்டும், நமக்கான பாதையை நாம் உருவாக்கிக் கொள்ள முயலும் போது தடங்கல்களையும் தடைக்கற்களையும் உடைத்து கடந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம். வள்ளுவர் சொல்கிறார், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்கிறார். 1000 காக்கைகளை விரட்ட ஒரு கல் போதும், 1000 பிரச்சனைகளை விரட்ட ஒரே ஒரு மன உறுதி போதும் என்று வள்ளுவம் நமக்கு கற்றுத்தருகிறது. மலையை துளைக்கும் சிற்றுளி போல் கவலையை துளைக்கும் சிற்றுளி நம்பிக்கை. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். உலகப் புகழ் பெற்ற மாவீரனான மகா அலெக்சாண்டர் எப்போதும் நல்ல நூல்களை தன்னுடைய துணையாக கொண்டவர். ஒரு நாளும் தன்னுடைய தன்னம்பிக்கையை கேள்வி கேட்டதே இல்லை. கிரேக்க இதிகாசங்களாக இருக்கக்கூடிய ஹோமரினுடைய இலியட் ஒடிசியை ஆழமாக கற்றுத் தேர்ந்தவர் மகா அலெக்சாண்டர். அவருடைய வெற்றி சிந்தனைகளுக்கு காரணமாக அமைந்தது நூல்கள்தான். அந்த நூல்களை எப்போதும் அவர் கையிலே வைத்திருந்தார். வள்ளுவர் அதைத்தான் சொல்லுகிறார், எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருப்பதே இல்லை என்று. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் உன் முன்னால் எந்த பிரச்சனையையும் நீ சந்திக்காமல் சென்று விட்டதென்று சொன்னால் நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று சொன்னார் விவேகானந்தர். எல்லோரும் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர யாரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதே இல்லை என்று சொன்னார் டால்ஸ்டாய். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் அதனால்தான் சொன்னார். தோல்வி கண்டு

0: அஞ்ச வேண்டாம் என்கிற எண்ணத்தை இந்த வள்ளுவம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. முயலும் போதுதான் முட்கள் காலை முத்தமிடும், தளராத மனமிருந்தால் வளராத மனிதர் இல்லை என்பதை வள்ளுவம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மனதிடம் சொல், மனோதிடமே வெல்லும் என்று வள்ளுவர் நமக்குள்ளே பாடத்தை தந்து கொண்டே இருக்கின்றார். அதிர்வின்றி நடப்போம், பணிவாக பேசுவோம், அளவோடு உண்போம், சிக்கனமாக செலவழிப்போம், ஆழமாக சுவாசிப்போம், நிம்மதியாக தூங்குவோம், நேர்த்தியாக உடுத்துவோம், உண்மையாக இருப்போம், சரியாக திட்டமிடுவோம், நேர்மையாக பொருள் ஈட்டுவோம், செலவழிக்கும் முன் சேமிப்போம். இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் போது ஊழையும் உப்பக்கம் காண்பர், உறைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கிற அந்த குரல் தான் நினைவுக்கு வருகிறது. மனம் தளராமல் இடைவிடாது முயற்சி செய்பவர் விதியையும் புறமுதுகு காட்டி ஓட விடுவார் என்று சொல்கிறார் வள்ளுவர்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பரை 101.
1: அழகிய காலை நேரத்தில் நேர்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. பண்பலை 101 இது குரல் அமுதம் கேட்டு மகிழும் நேரம்.

0: கோழின்
1: செயல்முறை தெரியாத பேதை ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயலை கெடுப்பதோடு மட்டுமில்லாமல் பழியை பிறர் மேலும் புனைந்து சுமத்தி விடுவான். குறள் எண் 836 அதிகாரம் பேதைமை.
0: பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொளின்.
1: செயல்முறை தெரியாத பேதை ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயலை கெடுப்பதோடு மட்டுமில்லாமல் பழியை பிறர் மேலும் புனைந்து சுமத்தி விடுவான். குறள் எண் 836 அதிகாரம் பேதைமை.
2: குறள் அமுதம் கேட்டோம்.

நேரம் 6:16 40 நொடி. புத்தம் புது காலை வேளையில் நம் இல்லங்களிலும் இதயங்களிலும் பக்தி மனத்தை பரப்பிட பண்பலை 101 தருவது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கும் முதல் பாடல் எஸ் ஜானகி பாடியது.

பண்பலை 101 பக்தி மாலையில் இதயம் நெகிழ்ந்து இறை பக்தியில் உறைந்து கொண்டிருக்கும் இந்நேரம் 6:25. நிகழ்ச்சியில் இனி வருவது ஜிக்கி பாடிய பாடல்.

நேர்களை இன்று நம் பண்பலை 101 நமக்காக பவனி வர காத்திருக்கும் ஒரு சில நிகழ்ச்சிகளை பற்றிய நினைவூட்டல் இது. இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி நேயர்கள் சோனல்தாஸ், ரத்ன பௌர்ணா, லட்சுமி நாராயணி ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு ரா தியாகராஜன் அவர்கள், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியில் கொண்டாட்டங்கள் நிறைந்த கோடை எனும் தலைப்பில் கருத்துக்கோவை இடம்பெற கேட்கலாம். முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஹெர்னியா எனப்படும் குடலிறக்கம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜீஷ் செல்வகணேசன் அவர்கள்.

இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதனைத் தொடர்ந்து பல பயிர் சாகுபடி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை கே சுப்புலட்சுமி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் ரைசோபியத்தின் அவசியம், இதனை குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். உங்களுக்காகவே காத்திருக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

நேர்களின் நேரம் இப்போது 6:45 தொட இருக்கிறது. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாவேக்க தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பலத்திற்கு வழிவகுக்கும் எனவும் அதை அனுமதிக்க முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும் மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன், அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய

புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன் தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது

0: முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஐயம் இருப்பின் தேர்வர்கள் 14417 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 14416 14417 என்ற உதவி எண்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை பெறலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின் விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் கழக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது.

0: ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: நேயர்கள் இணைந்திருப்பது எத்திக்கிலும் தித்திக்கும் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் 6:55. திரைசை கேட்கலாம் நேர்களே. வருவது ஆரோமலை படப்பாடல். அதற்கு முன்பாக,
3: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசின் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7 மணி. திரை இசையில் விளம்பரத்தை தொடர்ந்து வருவது அங்கம்மாள் படப்பாடல்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7:05. பண்பலை 101 இனி கேட்கலாம்.
2: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
3: ஐரோப்பாவில் நாசகரமான யுத்தம் நடந்து கொண்டு வந்த போதுதான் கேடா போராட்டம் ஆரம்பமாயிற்று. அப்போராட்டம் முடிந்த பிறகு யுத்தத்தில் ஒரு நெருக்கடியான நிலைமை உண்டாயிற்று. வைஸ்ராய் டில்லியில் ஒரு யுத்த மகாநாட்டை கூட்டி அதற்கு பல தலைவர்களையும் அழைத்திருந்தார். நானும் அம்மகாநாட்டிற்கு செல்லுமாறு வற்புறுத்தி அழைக்கப்பட்டேன். வைஸ்ராய் லார்ட் ஜெம்ஸ்போர்டுக்கும் எனக்கும் நெருங்கிய நட்பு இருந்ததை குறித்து முன்பே கூறியிருக்கிறேன். அந்த அழைப்பிற்கிணங்கி நான் டெல்லிக்கு சென்றேன். ஆனால் அம்மகாநாட்டில் நான் கலந்து கொள்வது சம்பந்தமாக எனக்கு சில ஆட்சேபங்கள் இருந்தன. அவற்றில் முக்கியமானது, அலி சகோதரர்கள் போன்ற தலைவர்களை அம்மகாநாட்டிற்கு அழைக்கவில்லை என்பது. அப்பொழுது அவர்கள் சிறையில் இருந்தார்கள். அவர்களை குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருந்தேனாயினும் 2 முறையே அவர்களை சந்தித்து இருந்தேன். அவர்களுடைய சேவையை குறித்தும் தீரத்தை பற்றியும் என்னிடம் எல்லோரும் மிகவும் பாராட்டி கூறியிருந்தார்கள். ஹக்கீம் சாஹேப்புடன் அப்பொழுது எனக்கு நெருங்கிய பழக்கம் இல்லை. ஆனால் பிரதம பேராசிரியர் ருத்ராவும் தீனபந்து ஆண்ட்ரூஸும் அவருடைய பெருமையை குறித்து என்னிடம் அதிகம் கூறியிருந்தனர். ஸ்ரீ ஷுவாய் குரேஷியையும் ஸ்ரீ குவாஜாவையும் கல்கத்தாவில் முஸ்லீம் லீக்கில் சந்தித்திருந்தேன். டாக்டர் அன்சாரியுடனும் டாக்டர் அப்துர் ரஹ்மானுடனும் எனக்கு பழக்கம் இருந்தது. உத்தமமான இஸ்லாமியர்களின் நட்பை நான் நாடினேன். இஸ்லாமியர்களின் புனிதமான, அதிக தேசாபிமானமுள்ள பிரதிநிதிகளுடன் தொடர்பு கொண்டு அதன் மூலம் இஸ்லாமியர்களின் மனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடன் இருந்தேன். ஆகையால் அப்படிப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் என்னை எங்கே அழைத்துச் சென்றாலும் போவேன். அதற்கு எந்தவிதமான வற்புறுத்தலும் தேவையே இல்லை. ஹிந்து இஸ்லாமியர் ஒற்றுமை விஷயத்தில்தான் என்னுடைய அகிம்சை கடுமையான சோதனைக்கு உள்ளாக நேரும் என்பதை எனது தென்னாப்பிரிக்க அனுபவம் எனக்கு தெளிவாக காட்டியிருந்தது. அதோடு இவ்விஷயமே என்னுடைய அகிம்சையின் சோதனைகளுக்கு மிக விஸ்தாரமான இலக்கை அளிக்கிறது என்றும் அறிந்திருந்தேன். அந்த உறுதியே இன்னும் இருந்து வருகிறது. என் வாழ்நாளின் ஒவ்வொரு கணத்திலும் கடவுள் என்னை சோதித்து வருகிறார் என்பதையும் உணர்கிறேன். தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய போது இவ்விஷயத்தில் இவ்விதமான உறுதியான கொள்கையுடன் நான் இருந்ததனால் அலி சகோதரர்களுடன் தொடர்பு பெறுவது மிகவும் முக்கியம் என்று மதித்தேன். ஆனால் நெருக்கமான பழக்கம் ஏற்படுவதற்கு முன்னால் அவர்களை தனிமையில் வைத்துவிட்டனர். கடிதம் எழுத ஜெயிலர்கள் அனுமதிக்கும் போதெல்லாம் மௌலானா முகமது அலி பேதூலிலிருந்தும் சிந்துவாடியிலிருந்தும் எனக்கு நீண்ட கடிதங்களை எழுதி கொண்டிருந்தார். அவர்களை போய் பார்க்க அனுமதி கோரி விண்ணப்பித்துக் கொண்டேன். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. அலி சகோதரர்கள் சிறைப்பட்ட பின்னரே கல்கத்தாவில் நடந்த முஸ்லீம் லீக் மகாநாட்டிற்கு

0: இஸ்லாமிய நண்பர்கள் என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே பேசும்படி என்னை கேட்டுக்கொண்டபோது, அலி சகோதரர்கள் விடுதலையாகும்படி செய்ய வேண்டியது இஸ்லாமியர்களின் கடமை என்று பேசினேன். இதற்கு சில நாட்களுக்கு பிறகு இந்த நண்பர்கள் அலிகாரில் உள்ள முஸ்லிம் கல்லூரிக்கு என்னை அழைத்துச் சென்றனர். அங்கே பேசுகையில், தாய் நாட்டிற்கு சேவை செய்வதற்காக இளைஞர்கள் பக்ரிகள் ஆக வேண்டும் என்று அழைத்தேன். பிறகு அலி சகோதரர்கள் விடுதலைக்காக அரசாங்கத்துடன் கடிதப் போக்குவரத்து வைத்துக் கொண்டேன். இது சம்பந்தமாக கிலாபத் பற்றி அலி சகோதரர்கள் கொண்டிருந்த கருத்துக்களையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் ஆராய்ந்தேன். இஸ்லாமிய நண்பர்களுடனும் விவாதித்தேன். இதனால் ஒன்றை உணர்ந்தேன், நான் இஸ்லாமியர்களின் உண்மையான நண்பனாக வேண்டுமானால் அலி சகோதரர்களின் விடுதலையை பெறுவதற்காகவும் கிலாபத் பிரச்சனையில் நியாயமான முடிவு ஏற்படுவதற்காகவும் சாத்தியமான எல்லா உதவிகளையும் நான் செய்ய வேண்டும் என்பதே அது. அவர்களுடைய கோரிக்கையில் தர்ம விரோதமானது எதுவும் இல்லை என்றால் அதன் முழு நியாயங்களையும் குறித்து நான் ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத சம்பந்தமான விஷயங்களில் நம்பிக்கைகள் மாறுபடுகின்றன. அவரவரின் நம்பிக்கைதான் அவரவர்களுக்கு மேலானதாகும். மத சம்பந்தமான விஷயங்களிலெல்லாம் எல்லோருக்கும் ஒரே விதமான நம்பிக்கை இருக்குமானால் உலகில் ஒரே ஒரு மதம்தான் இருக்கும். கிலாபத் சம்பந்தமான இஸ்லாமியர்களின் கோரிக்கையில் தர்மத்திற்கு விரோதமானது எதுவும் இல்லை என்பதோடு மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களுடைய கோரிக்கையின் நியாயத்தை பிரிட்டிஷ் பிரதம மந்திரியே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதை பின்னால் அறிந்து கொண்டேன். ஆகையால் பிரதம மந்திரியின் வாக்குறுதி நிறைவேற்றப்படும்படி செய்வதற்கு என்னால் முடிந்த உதவியை செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கருதினேன். மிகவும் தெளிவான முறையில் அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்ததால் என்னுடைய மனசாட்சியை திருப்தி செய்து கொள்வதற்கு மாத்திரமே இஸ்லாமியர்களுடைய கோரிக்கையின் தகுதியை குறித்து நான் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டியிருந்தது. கிலாபத் பிரச்சனையில் நான் கொண்ட போக்கை குறித்து நண்பர்களும் மற்றவர்களும் குற்றம் சொல்லி இருக்கின்றனர். அவர்கள் கண்டித்திருந்த போதிலும் என் கருத்தை மாற்றிக்கொள்வதற்கு எந்த காரணமும் இருப்பதாக நான் எண்ணவில்லை. இஸ்லாமியர்களுடன் ஒத்துழைத்ததற்காக நான் வருந்தவும் இல்லை. இதே போன்ற சமயம் இனி ஏற்படுமானால் அதே போக்கைத்தான் நான் அனுசரிக்க வேண்டும். ஆகையால் நான் டில்லிக்கு சென்றபோது இஸ்லாமியர்களின் கட்சியை வைஸ்ராய்க்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற முழு எண்ணத்துடனேயே சென்றேன். கிலாபத் பிரச்சினை பின்னால் அது கொண்ட உருவை அப்பொழுது அடைந்துவிடவில்லை. ஆனால் நான் டில்லியை அடைந்ததும் மகாநாட்டிற்கு நான் செல்வதற்கு எதிராக மற்றொரு கஷ்டமும் ஏற்பட்டது. யுத்த மகாநாட்டில் நான் கலந்து கொள்வது தர்மமாகுமா என்ற கேள்வியை தீனபந்து ஆண்ட்ரூஸ் எழுதினார். இங்கிலாந்துக்கும் இத்தாலிக்கும் ஏற்பட்ட இரகசிய ஒப்பந்தங்களை பற்றி பிரிட்டிஷ் பத்திரிகைகளில் நடந்து வந்த விவாதங்களை குறித்து அவர் எனக்கு கூறினார். இன்னும் ஒரு ஐரோப்பிய வல்லரசுடன் பிரிட்டன் இரகசியமாக ஒப்பந்தங்கள் செய்து கொண்டிருக்குமானால் இம்மகாநாட்டில் எப்படி நான் கலந்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீ ஆண்ட்ரூஸ் கேட்டார். ஒப்பந்தங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. தீனபந்து ஆண்ட்ரூஸ் சொன்னதே எனக்கு போதுமானது. ஆகவே மகாநாட்டில் கலந்து கொள்ள நான் தயங்குவதன் காரணத்தை விளக்கி லார்ட் ஜெம்ஸ்ஃபோர்டுக்கு கடிதம் எழுதினேன். இதை குறித்து என்னுடன் விவாதிப்பதற்காக அவர் என்னை அழைத்தார்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.

இன்று காலை 10:12 இளஞ்சாரல் இதில் கொண்டாட்டங்கள் நிறைந்த கோடை எனும் தலைப்பில் கருத்துக்கோவை இடம்பெற கேட்கலாம். 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஹெர்னியா எனப்படும் குடலிறக்கம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜீஷ் செல்வகணேசன் அவர்கள். நேரம் 7:15 தொட இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் வானொலி நேயர்கள் சோனல்தாஸ், ரத்ன பௌர்ணா, லட்சுமி நாராயணி ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும். நிகழ்ச்சி அமைப்பு ரா. தியாகராஜன் அவர்கள். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில், புனரமைக்கப்பட்ட சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் வரும் 11ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் பங்கேற்பிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் கலாச்சாரம் மற்றும் நாகரீகம் சார்ந்த செய்தியை நமக்கு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். பல தாக்குதல்கள் மற்றும் பேரிடர்களுக்கு பின்னரும் இந்த ஆலயம் வலிமையுடன் மீண்டும் எழுந்து நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சிகளால் இந்த ஆலயம் 1947ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோம்நாத், அயோத்தி, உஜ்ஜைன், காசி என நாட்டின் பல்வேறு ஆன்மீக தலங்களை பாரம்பரியம் மாறாமல் நவீன முறையில் இந்த அரசு புதுப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரியத்துடன் இணைந்த வளர்ச்சியை முக்கிய கொள்கையாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலங்களுக்கான சுற்றுலாவை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுவதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் பக்தியுடன் உத்வேகத்தை வழங்கி நாகரீக சிறப்புகளை பாதுகாத்து வருவதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேவையான கையிருப்பை விட இது 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மற்றும் அரிசி கையிருப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தடையற்ற பொது விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பதுடன் சிறந்த கொள்முதல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களது சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிரான்ஸ் விண்வெளித்துறை அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்டுடன் நேற்று அவர் காணொலி மூலம் பேச்சு நடத்தினார். அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோவும் பிரான்ஸ் விண்வெளி அமைப்பான CNES-ம் இணைந்து பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறை கடந்த சில ஆண்டுகளில் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இத்துறையில் 400க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக அவர் தெரிவித்தாா்.

0: நாட்டில் விண்வெளி பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் மேலும் உயரும் என்றும் இதனால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில் இத்துறையில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜய்குமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திருபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஸ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,70,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிகளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும்

திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லட்சுமி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக் காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25. சேவை செய்திகள் கேட்கலாம். அதற்கு முன்பாக
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.
4: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
1: குலசேகரம் காவல் ஸ்தலம் அருள்மிகு புத்தன் தெரு முத்தாரம்மன் கோவில் வருஷாபிஷேகத்தில் இன்று காலை 8 மணிக்கு தீபாராதனை, 9 மணிக்கு கலச பூஜை, 9:30 அஷ்டாபிஷேகம் கலசாபிஷேகம், நண்பகல் 12 மணிக்கு தீபாராதனை, மாலை 6:30 சிறப்பு பூஜை தீபாராதனை. முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் சித்திரை மாத மாதாந்திர வெள்ளிக்கிழமையான இன்று காலை 8:30 வழிபாடு, 9:30 சிறப்பு அபிஷேகம், முற்பகல் 11:30 மாலை 6:30 சிறப்பு வழிபாடு. சேவிளை ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் திருஏடு வாசிப்பு திருவிழாவில் இன்று முற்பகல் 11:30 பணிவிடை உச்சிப்படிப்பு, மாலை 4:30 பணிவிடை, மாலை 5:30 உகப்படிப்பு பெரிய உகப்படிப்பு, இரவு 9 மணிக்கு திருக்கல்யாண திரியேடு வாசித்தல், நாளை காலை 4:30 பணிவிடை உகப்படிப்பு. மேலச்சங்கரன்குழி ஸ்ரீமன் நாராயணசுவாமி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, இரவு 7 மணிக்கு பஜனை, நாளை காலை 6 மணிக்கு பூஜை. பொறுத்தட்டு விளை ஐயா வைகுண்டபதி சித்திரை திருத்தேர் திருவிழாவில் நண்பகல் 12 மணிக்கு பணிவிடை உகப்பெருக்கு உச்சிப்படிப்பு அன்னப்பால், மாலை 5 மணிக்கு பணிவிடை உகப்பெருக்கு திரியேடு வாசிப்பு, மாலை 6 மணிக்கு சரவிளக்கு மணி உகப்பெருக்கு, ஐயா குதிரை வாகனத்தில் பதிவலம் வருதல், நாளை காலை 4:30 ஐயா எழுந்தருளுதல், காலை 5 மணிக்கு பணிவிடை உகப்பெருக்கு. வில்லுக்குறி ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் அகில திரட்டு அம்மானை திரியேடு வாசிப்பு திருநாளில் முற்பகல் 11:30 பணிவிடை, நண்பகல் 12 மணிக்கு உச்சிப்படிப்பு, மாலை 4:30 உகப்படிப்பு, மாலை 5 மணிக்கு அகில திரட்டு திரியேடு வாசித்தல், இரவு 9 மணிக்கு பெரிய உகப்படிப்பு, நாளை காலை 5 மணிக்கு பணிவிடை. எறும்புக்காடு ஐயா ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருநிழல் தாங்கல் திரியேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மாலை 4:15 ஐயாவுக்கு பணிவிடை, மாலை 4:30 உகப்பெருக்கு

மாலை 5 மணிக்கு திரியேடு வாசிப்பு, இரவு 8 மணிக்கு ஐயாவுக்கு அலங்கார பணிவிடை, 8:15 உகப்பெருக்கு, நாளை காலை 6 மணிக்கு ஐயாவுக்கு பணிவிடை, காலை 6:15 உகப்பெருக்கு. கூட்டாலுமூடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தானம் சித்திரை திருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு ஸ்ரீமத் பகவத் பாராயணம், காலை 9 மணிக்கு நவக்கிரக ஹோமம், மாலை 5:15 புஷ்பாபிஷேகம், மாலை 6:30 தீபாராதனை, இரவு 9 மணிக்கு அம்மன் பவனி. தம்மத்துக்கோணம் அருள்மிகு சிவசுடலை மாடசுவாமி திருக்கோவில் கொடை விழாவில் இன்று பகல் 1 மணிக்கு உச்சகால பூஜை, இரவு 12 மணிக்கு அலங்கார தீபாராதனை, 1 மணிக்கு தீபாராதனை. ராஜாவூர் புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலம் திருவிழாவில் இன்று முற்பகல் 11 மணிக்கு திருப்பலி, மாலை 6:15 ஜெபமாலை திருப்பலி, இரவு 9 மணிக்கு தேர்ப்பவனி, நாளை காலை 6 மணிக்கு திருமுழுக்கு திருப்பலி. சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, திருக்கொடியேற்றம் திருப்பலி, நாளை காலை 6:30 திருப்பலி. சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேரம் 7:31. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம். இப்படி அமருங்கள்
1: மன்னா. சமூக வலைதளத்தில் அப்படி அந்த வீடியோவில் என்ன உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன்.
2: மந்திரியாரே, இந்த சமூக வலைதளத்தில் இருக்கும் எனது நண்பன் கனடாவில் உள்ள ஆபிரகாம் ஏரியை பற்றி வியக்கத்தக்க செய்திகளை சேகரித்து வீடியோவாக எடுத்து இதில் போட்டிருக்கிறார். அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த ஏரியின் பனிக்கட்டிக்கு அடியில் ஆயிரக்கணக்கான வெள்ளை முத்துக்கள் உறைந்து கிடப்பதாக கூறுகிறார்.
1: மன்னா, இது இயற்கையின் ஒரு அதிசயம். அந்த முத்துக்கள் உண்மையில் மீத்தேன் வாயு குமிழ்கள்.
2: என்ன கூறுகிறீர்? குமிழ்கள் எப்படி முத்தாக மாறும்?
1: ஏரியின் அடியில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் அழுகும் போது அங்கிருக்கும் பாக்டீரியாக்கள் இந்த வாயுவை வெளியிடுகின்றன.
2: வாயுவா? பனிக்கட்டிக்குள் வாயு எப்படி சிக்கிக் கொண்டது? பார்ப்பதற்கு ஏரியே மூச்சை அடக்கி வைத்திருப்பது போல் இருக்கிறதே.
1: சரியாக சொன்னீர்கள் மன்னா. கோடை காலத்தில் இந்த குமிழ்கள் ஏரியின் மேற்பரப்பிற்கு வந்து வெடித்துவிடும். ஆனால் கனடாவின் கடும் குளிர்காலத்தில் ஏரி மேலிருந்து கீழாக உறையும் போது இந்த குமிழ்கள் வெளியேற முடியாமல் பனிப்பாறைகளுக்கு நடுவிலேயே சிக்கிக் கொள்கின்றன. அவை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கடுக்காக உறைந்து கிடப்பது கண்கொள்ளா காட்சி.
2: கேட்கவே பிரமிப்பாக இருக்கிறது. அந்த பனிக்கட்டியின் மீது நான் நடந்து செல்ல விரும்புகிறேன்.
1: மன்னர் வேந்தே, இது தங்களுக்கு அதீத ஆசையாக தெரியவில்லையா?
2: ஏன் அப்படி கூறுகிறீர் மந்திரியாரே?
1: மன்னா, அது மிகவும் வழுக்கக்கூடியது. காற்று பனிப்பொழிவினை விலக்கி ஏரியின் மேற்பரப்பை கண்ணாடி போல வைத்திருக்கும். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாயு எளிதில் தீப்பற்றக்கூடியது. யாராவது இந்த பனிக்கட்டியை உடைத்து நெருப்பை நெருக்கினால் ஏரியே தீயை கக்கும்.
2: என்ன, உறைந்த நெருப்பு ஏரியா? இயற்கையின் படைப்பு வியக்க வைக்கிறது. இது போன்ற ஏரிகள் உலகில் வேறு எங்கும் இல்லையா?
1: ஏன் இல்லை மன்னா? ஆர்டிக் பகுதிகளில் உள்ள பல ஏரிகளில் இது இருந்தாலும் ஆபிரகாம் ஏரியின் தெளிவான நீல நிறமும் அடுக்கடுக்கான குமிழ்களுமே இதனை உலக புகழ்பெற்றதாக மாற்றி இருக்கிறது.
2: உண்மைதான், உண்மைதான். உண்மையில் உறக்கத்திலும் ஏரியின் அடியில் ஒரு உயிராற்றல் துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி. ஒருமுறை கனடாவிற்கு சென்று இதை நேரில் பார்த்து ரசித்து விட்டு வந்து விடுகிறேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிடும்.

0: ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேர்களை நேரம் இப்போது 7:35. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. தென்குமரி தேனலை, இதில் திரை இசை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கும் முதல் பாடல் டாக்டர் திரைப்படத்திலிருந்து.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: புனித
2: ஜோசப் சட்ட கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
1: போன் 8925938618.
3: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.

0: கேஎம்எம்சி ஹாஸ்பிடல் முட்டம்.
1: மகளிருக்கான மகப்பேறு கால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
2: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை
1: கேஎம்எம்சி ஹாஸ்பிடல் முட்டம்.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: இயற்கையின் மனம்
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
4: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
4: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தூய்மையின் நம்பிக்கை
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
5: தொடர்புக்கு
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
5: செண்பகராமன் புதூர்,
4: செல்
5: 7305-36-5016.
0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
6: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
6: செல் நம்பர் 9488-230666.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழுகுழு ஏசி மேளா. நேரம் 7:45, தென்குமரி தேனிலையில் இனி வருவது அப்புச்சி கிராமம் படப்பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: கல்வி சேவையில் 17 ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
3: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
2: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
2: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி.
3: விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
2: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
3: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்.

0: பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
0: மைக்ரோபயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்பரேட் செக்ரட்டரிஷிப்,
1: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ்,
0: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள், முனைவர் பட்டத்தில்
1: இங்கிலீஷ், காமர்ஸ்.
0: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
2: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
1: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
2: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8-9-10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
3: துறவியம் எலும்பு முடிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முடிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

0: பத்து தலைப்பட பாடல் கேட்டோம். இனி விளம்பரங்களை தொடர்ந்து வருவது ஈட்டி பட பாடல்.
1: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
2: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
1: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
2: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
1: தடிகாரன் கோணம் ஏஜே நியூ

நேரம் இப்போது 8 மணியை தொட இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்டபின் மீண்டும் தொடர்வோம் தென்குமரி தேனிலையை.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்ற மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:02. தென்குமரி தேனலை தொடர்கிறது. நிகழ்ச்சியில் முதலில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ 1 ரூபாய்க்கும், கத்தரிக்காய் சாதா ரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 45 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 120 ரூபாய், சீனி அவரைக்காய் 60 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி 140 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 30 ரூபாய், கேரட் 55 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பூசணி 22 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 60 ரூபாய், பீன்ஸ் 140 ரூபாய், சவுச்சவ் 50 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், எலுமிச்சை 280 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 48 ரூபாய், குடுமி இல்லாதது 51 ரூபாய், வாழை இலை ஒரு போட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 110 ரூபாய், புதினா பால் சேம்பு வழுதலங்காய் ஆகியவை தலா கிலோ 1 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோவைக்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், காராமணி 50 ரூபாய், கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் கிலோ 1 ரூபாய்க்கும், பப்பாளி 30 ரூபாய்க்கும், நெல்லிக்கனி 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 1 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 22.30 அடி, பெருஞ்சாணி அணை 16.50 அடி, சிற்றாறு 1 அணை 4.62 அடி, சிற்றாறு 2 அணை 4.72 அடி, பொய்கை அணை 16.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 16.40 அடி. தென்குமரி தேனிலையில் இனி வருவது கேர்ள் ஃபிரண்ட் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்து. ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தென்குமரி தேனிலையில் இனி கேட்போம் மிருதன் படப்பாடல்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது தென்குமரி தேனலை.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: Assembly. And finally, Financial Express citing Niti Aayog's National Education Report released yesterday says that Indian school kids are weakest in mathematics, higher reasoning. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. BJP Central Observer for West Bengal Amit Shah to meet newly elected party MLAs in Kolkata to elect legislative leader today. Deadlock continues in Tamil Nadu over government formation as MLAs of VCK, CPI and CPIM to meet on lending support. President of Vietnam, Tho Lam, emphasizes India-Vietnam role in global supply chain at Business Forum in Mumbai. Commerce Minister Piyush Goyal reviews initiatives to strengthen India's position in global agriculture landscape. Saudi Arabia suspends US military access to its bases in airspace. And in IPL cricket, Lucknow Super Giants beat Royal Challengers Bengaluru by 9 runs using DLS method at the Ikana Stadium. And with that, we end the morning news. Have a nice day.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:30.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
8: அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவகீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது, அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்கறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அதனால் கேட்க ஆரம்பித்தான். பரந்தாமா ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான், தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றிருக்கலாம், அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவலை பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அந்த பொண்ணை வந்து துச்சாதனன் இழுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமாக முறையாக அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தர்மன் எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம், கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியப்படாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தர்மன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்கள பணையம் வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடல, நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான், அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரச நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா

0: நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு ஆனா கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலலாம் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்றைக்கி அப்படித்தான் நடுத்தெருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபேஸ் பண்ணிவிட்டான், பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா, என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் 8:35 ஆரம்பமாகிறது கே எக்ஸ்பிரஸ்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது கே கே எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திரைப்படங்கள் மரியான் மற்றும் மேகா. நேரம் இப்போது 8:45 தொட இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது வானொலிக்கு 90 சென்னையிலிருந்து.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அறிவியல் வளர்ச்சியின் பயனுள்ள பல கண்டுபிடிப்புகளில் வானொலியும் ஒன்று. பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமின்றி ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடம் செய்திகளை விரைந்து கொண்டு சேர்த்தது வானொலி மட்டுமே. தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்ட இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதுமைகளை புகுத்தி 90 ஆண்டு காலமாக மக்கள் சேவையை தொடர்கிறது ஆகாஷ்வாணி. வானொலி தன் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து சோனல்தாஸ் அவர்கள்.
1: வானொலி வாழ்வின் வசந்தத்தை வருவித்த ஒரு ஊடகம். இசையில் என்னை மறக்க, செய்திகளால் உலகம் அழக்க, இளைய பாரதம் இளமைக்கான இனிய வரமாக, இலக்கிய நிகழ்வுகள் மரபு பேணவும் அறிவை வளர்க்கவும் உதவியாக, வானொலியின் ஒவ்வொரு நிகழ்வும் வாழ்வியலில் இணைந்த பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக என் வாழ்க்கையில் அமைந்துள்ளது. வானொலியை நாங்கள் எங்கள் காலங்களில் கேட்கும்போது கேட்கும் திறனை நாங்கள் வளர்த்து கொண்டோம். வானொலி என்பது கிராமத்தில் வளர்ந்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் எங்களுக்கு வசந்தமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு ஊடகமாக அன்று இருந்தது. வானொலியின் நினைவுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணும்போது எங்களுடைய இளமை காலம்தான் இங்கு நினைவுக்கு வருகின்றது. அலை வழியாக அந்த அலைவரிசையில் வரக்கூடிய இனிய குரல்களும், அவற்றின் வழியாக எங்கள் வாழ்வில் ஓடிய நாதஸ்வரங்களும், அதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் இன்று எமை மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக, இல்லை ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கேட்கும் திறன் மிக்கவர்களாக, நிறைய சிந்தனையை தூண்டக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்வியலுக்கு வழிகாட்டலாக, மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தது. இன்றும் வானொலியில் நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வானொலி நிலையத்தை நோக்கி ஓடோடி வருவதற்கான காரணம் அதுதான். காட்சி ஊடகங்கள் தராத பல கனவுகளை எங்களுக்கு இந்த வானொலி தந்தது. வானொலியில் இசைத்த அந்த பாடல்கள் ஓடும் போதெல்லாம் எங்களுக்குள்ளே விளைந்த அந்த கற்பனைகளும், நாங்கள் கண்ட கனவுகளும், ஒவ்வொருவர் பேசும்போது அந்த வானொலியில் அவர்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் ஏங்கிய ஏக்கங்களும் எல்லாம் இன்றும் எங்களுக்கு அந்த நினைவுகளை தந்துதான் நாங்கள் திரும்ப திரும்ப இங்கே ஓடி வந்து திரும்பவும் வானொலியில் பேசுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும் போது இதே அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இன்று வரை எங்களிடம் தொடர்கிறது. ஆகவே வானொலி என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகம். நாம் அதை தற்போது ரசிக்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டுள்ளோம் என்பதுதான் என்னுடைய வருத்தம். மீண்டும் வானொலியின் பக்கம் திரும்புவோம், நிறைய நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்வோம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
0: இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வானொலிக்கு தனி இடமுண்டு. அவர்களின் தனிமையை போக்கி வேலைப்பழுவின்றி தங்கள் பணியை தொடர வானொலி முக்கிய பங்காற்றுகிறது.

நான் ரத்னபவுர்ணா பேசுகிறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து வானொலி கேட்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், வானொலி பெட்டி இருக்காது. நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் வந்து வானொலி பெட்டியில் பாடல்கள் காலையில் நாங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போகிற வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். எனக்கு என்னமோ வந்து சின்ன பிள்ளைலேருந்தே பாட்டு கேட்குனா தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வானொலி பெட்டி வாங்கி அவங்களோட கண்ட்ரோலில் அதை வச்சுருந்தாங்க. நம்மளை வந்து டியூன் பண்ண கூட விட மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த டியூன் பண்ணி முள்ளு நகர்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் இருக்கிற சின்ன பெட்டி கடைகளில், டீ கடைகளில் இங்கெல்லாம் வந்து வானொலி பெட்டி ஓட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அடுப்படியில் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்த வீட்டில் எங்கள் மாமியார் கண்ட்ரோலில் இருந்துச்சு. என்னடா அது, ஒரு வானொலி பெட்டி இவ்வளோ பெரிய பங்கு வகிக்குதே, அதுவும் பெண்கள் மத்தியில். ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்குங்கிறது கிடையாது தானே. அதனால இந்த வானொலி பெட்டிக்கு அவங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் வந்து பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது வானொலி பெட்டியில் பாடல்கள் கேட்டிருக்கேன். பாடல்கள் கேட்கறது, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கறது இந்த மாதிரியானதெல்லாம் கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து எனக்கு தனியாக ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாரு. அதை நான் மாடியில் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்பேன். எனக்கு டியூன் பண்ணுற ஒரு உரிமை கிடைச்சது. கணவர் வந்து தொழில் தான் பார்க்குறாரு. கடையில் வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுதுமே வந்து வியாபாரம் ஒரு பக்கம் போய்

0: கேட்கறது, இந்த மாதிரியானதெல்லாம் கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து எனக்கு தனியாக ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாரு. அதை நான் மாடியில் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்பேன். எனக்கு டியூன் பண்ணுற ஒரு உரிமை கிடச்சிது. கணவர் வந்து தொழில் தான் பார்க்குறாரு. கடையில் வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுதுமே வந்து வியாபாரம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், வானொலி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோட கணவருக்கு வந்து நம்மளாக செலக்ட் பண்ணி பாடல்கள் போடுறதை விட வானொலியில் பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம என்றைக்கோ மறந்து போன பாடல்கள்லாம் கூட திடீர்னு வரும். பழைய பாடல்கள் ஆகட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இந்த பாடல்கள் கேட்கறதுங்கிறது நம்ம பயணங்களில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வானொலின்றது வந்து எவ்வளவு தான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எவ்வளவு தான் விஷயங்கள் இப்போ நம்ம வந்து டெவலப் ஆகிட்டால் கூட, இந்த வானொலி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கடைகளில் நிறைய பேர், எங்கள் ஊரில் வந்து பாட்டிங்கெல்லாம் இப்படி கால் நீட்டி உட்கார்ந்து அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறதாகட்டும் இல்லை செய்திகள் கேட்கறதாகட்டும், அந்த இதெல்லாம் வந்து இப்போயும் எங்கள் ஊரில் பார்க்க முடியும். நான் கிராமத்தில் இருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போவும் நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளவு தான் வந்து சயின்ஸ் டெவலப் ஆயிருச்சு, அது இதுன்னு என்னென்னவோ இருந்தால் கூட, இந்த வானொலிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செல்வாக்கோட பயணம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கும் வானொலிக்கும் இருக்க ஒரு தொடர்பை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
1: ஆகாஷ்வாணி ஒளிபரப்பு சேவை பார்த்தீங்கன்னா அதோட சேவை தொடங்கி 90வது வருஷத்தோட கொண்டாட்டத்தில் நாம் இருந்துட்டுருக்கோம். ஆகாஷ்வாணி ஒளிபரப்பு சேவை இன்னும் பல ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டுகளையும் கடந்து அவங்களோட சேவை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.

0: இது ஒரு சின்ன கருவி தான், ஆனால் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம காதுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. வானொலியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, அது எல்லாரையுமே சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நகரம், கிராமம், மலைப்பகுதி என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கே இருந்தாலும் சிக்னலை கொண்டு போய் சேர்க்குது. இணையம் இல்லாமலும் பெரிய செலவு இல்லாமலும் எளிதாக தகவல்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சாதனம் இந்த வானொலி. தகவல் மட்டும் கொடுக்குதான்னா இல்லை, பல வேலைகளில் நமக்கு ஒரு நண்பனை போல துணையாக இருக்குது. வேலை செய்யும் பொழுது பாடல்களை கேட்கலாம், செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், கல்வி நிகழ்ச்சிகளை கேட்டு அறிவு வளர்த்துக்கலாம். கண்ணுக்கு சோர்வு இல்லாமலும் மனதுக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நல்ல நண்பன் மாதிரி வானொலி இருக்குன்னா அது மிகையல்ல. அகில இந்திய வானொலி நிலையத்தை பற்றி சொல்லணும்னா, இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பழமையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒலிபரப்பு நிறுவனம். பல மக்கள் மனதில் இது இடம் பிடித்திருக்கின்றது. ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். 9 தசாப்தங்களாக மக்கள் மனதில் இடம் பிடித்து தகவல்கள், கல்வி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது. காலம் எவ்வளோ மாறினாலும், தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும், வானொலியினுடைய மதிப்பு குறையலை என்பதற்கு ஆல் இந்தியா ரேடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆல் இந்தியா ரேடியோ மூலமாக நமக்கு பல மொழிகளுடைய நிகழ்ச்சி கிடைக்கின்றது. செய்திகள், விவசாய தகவல்கள், கல்வி நிகழ்ச்சிகள், இசை, கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் எல்லா மக்களுக்கும் சமமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய சேவையை இது செய்து வருகின்றது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு அறிவு களஞ்சியம் மாதிரி இருக்கிறது. அதிலும் முக்கியமானது நேரடி அலை ஒலிபரப்பு, லைவ் ப்ராட்காஸ்ட். எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் உடனே நம்ம காதுக்கு வரும். தேர்தல் முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவசர அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, விழாக்களின் போதும் என்று எல்லாத்தையுமே நேரடியாக இதன் மூலமாக நம்மளால் அறிய முடியுது. இதுதான் வானொலியினுடைய வேகம், இதுதான் அதனுடைய வலிமை. நான் நம்ம வானொலி நிலையத்தின் வாயிலாக இலக்கியங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு சில முறை கிடைத்திருக்கின்றது. எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. ஆல் இந்தியா ரேடியோ போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் இலக்கியத்தினுடைய அழகையும் ஆழத்தையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. இலக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி, நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறது, உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. இத்தகைய இலக்கியங்களை பொதுமக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை வானொலி சிறப்பாக செய்து வருகிறது. வானொலி என்பது ஒரு சாதாரண கருவி மட்டும் இல்லை, அது தகவல், கல்வி, மகிழ்ச்சி இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம். காலம் எவ்வளோ மாறினாலும் வானொலியினுடைய மதிப்பு என்றுமே குறையாது. 90வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆல் இந்தியா நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பணியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வானொலியின் வர்ண ஜாலமாய் மக்கள் மனதில் என்றும் வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பு ஆர். தியாகராஜன். அமைப்பில் உதவி கிருஷ்ணவேணி. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மக்கள் வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி எளிமையான சக்தி வாய்ந்த ஊடகம், கண்களுக்கு ஓய்வளித்து மனதை அமைதிப்படுத்தும் ஒலி ஓவியம் வானொலி.
1: என் பேர் லக்ஷ்மி நாராயணி. நம்ம வாழ்க்கையில மிகவும் எளிமையானதும் ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி தான்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து

0: அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுரிநாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101.2 நேரம் 9:02.

0: பர்னிச்சர் லேண்டில்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் வலிக்கும் குமரி பன்மலை 101 இணைந்துள்ளீர்கள். நேரம் அப்படியே 9:09 ஆகிவிட்டது. நம்ம அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் தி கேர்ள் ஃப்ரெண்ட்.

0: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை,
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்,
3: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
5: இது நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்பவே பிடிக்கும். திரையில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் என்ன சொல்ல போகிறாய்?

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். நேரம் அப்படியே 9:17 ஆகிவிட்டது. அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் அஞ்சான்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.

நேரலுக்கு நினைவுபடுத்தினா இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு ஓமாங்க விளம்பரதார நிகழ்ச்சி மறவாது கேட்பி நேர்களே. இது நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக நீங்க கேட்கவிருக்கும் பாடலின் படம் மாரி 2.

ஆதிக்கம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இதழ் திரையிசை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேலா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இண்டிகாலை 10:02 இளஞ்சாரல் இதழ் திரைசை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேளா. கேட்கவிருக்கும் பாடலின் படம் மான்ஸ்டர்.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கல. நேரம் 9:37 ஆகிவிட்டது. அடுத்துதான் நீங்க ஒரு பாடல் கேட்க போறீங்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடியே.

காற்றின் அலைகளில் தவிழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் நாணயம்.

நேர்களுக்கு நினைவுபடுத்தின்றோம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஹெரினியா எனப்படும் குடலிறக்கம் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரிஜிஸ் செல்வ கணேசன் அவர்கள். மறவாத கேட்பீர் நேர்களே. நேர்கள் கேட்டு நிறைவு பெற்றது வசந்த அழைப்பில் திரையிசை.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும்

0: ஈடுபடத்தை இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: வசந்த் அண்ட் கோ வழங்கும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.

0: இளஞ்சாரல். வணக்கம் நேயர்களே, உழைப்பின் பயன்தான் வெற்றி. வெற்றி பெற நினைக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் கடினமா உழையுங்க. இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? நிறைய நினைவுகளை சேகரிக்கக்கூடிய காலமாகவும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட மகிழ்ச்சி நிறைந்ததாய் தெரியக்கூடிய காலமாகவும், உறவுகளை ஒன்றிணைக்கும் காலமாகவும், எதிர்கால திட்டத்திற்கு தேவையான திறன் பயிற்சிகளை கற்றுக்கொள்ளும் காலமாகவும் இருக்கக்கூடிய ஒரே காலம் இந்த கோடை காலம் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த கோடை காலத்தை நாம எப்படியெல்லாம் செலவழிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். கொண்டாட்டங்கள் நிறைந்த கோடை அப்படிங்கிற தலைப்புல. நிகழ்ச்சியோட முதல் நேயரா நிஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா?
1: வணக்கம். கோடை காலம் என்றாலே அது வெறும் ஒரு பருவம் அல்ல, அது மகிழ்ச்சி, சுதந்திரம், உறவுகள், நினைவுகள் அனைத்தையும் ஒன்றாக கொண்ட ஒரு இனிய காலம். பள்ளி முடிந்து விடுமுறை ஆரம்பமான உடனே நம் மனதில் ஒரு புது சந்தோஷம் உதயமாகிறது. புத்தகங்கள், தேர்வுகள், பாடங்கள் எல்லாவற்றிலும் இருந்து சிறிது ஓய்வு. அந்த ஓய்வில் நம்மை நாமே கண்டுபிடிக்கும் ஒரு அழகான காலம்தான் கோடை காலம். காலை நேரத்தில் சீக்கிரம் எழுந்து பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிம்மதியாக தூங்கி எழலாம். ஆனால் அதை விட முக்கியமானது நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யும் சுதந்திரம் கிடைப்பதுதான். நண்பர்களுடன் விளையாடுவது, குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது, இவையெல்லாம் கோடை காலத்தை இன்னும் அழகாக்குறது. கோடை காலத்தின் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்வது. அங்கு

0: கிடைக்கும் அன்பு, கவனம், சுவையான வீட்டு சாப்பாடு, இவையெல்லாம் நம் மனதை நிறைத்துவிடும். பாட்டி சொல்லும் பழமையான கதைகள், தாத்தா பகிரும் வாழ்க்கை அனுபவங்கள் நம்மை வாழ்வின் உண்மைகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. கிராமத்திற்கு செல்லும் அனுபவம் மிகவும் தனித்துவமானது. நகரத்தின் சத்தமில்லாமல் இயற்கையின் அமைதியில் வாழும் அனுபவம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது. பசுமையான வயல்கள், காற்றில் அசையும் மரங்கள், பறவைகளின் கீச்சு, இவையெல்லாம் நம் மனதை அமைதியாக்குகிறது. நண்பர்களுடன் சேர்ந்து மாலை நேரத்தில் கிரிக்கெட், கபடி விளையாட்டுகளை விளையாடிவிட்டு சந்தோஷமாக வீடு வருவோம். கோடை காலத்தில் கிடைக்கும் பழங்கள் நம்மை மேலும் மகிழ்விக்கின்றன. வெயிலில் விளையாடி களைத்து வீட்டிற்கு வந்து குளிர்ந்த நீர் குடிப்பது, ஐஸ்கிரீம் சாப்பிடுவது, சர்பத் குடிப்பது, இவையெல்லாம் நமக்கு சுகமான உணர்வை கோடைக்காலத்தில் தருகிறது. மேலும் கோடைக்காலம் என்பது திருவிழாக்களின் காலமும் ஆகும். குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடும் நேரமாகவும் இந்த காலம் இருக்கிறது. இந்த கோடை காலத்தில் நாம் நம்முடைய திறமைகளை வளர்த்து கொள்ளவும் முடியும். ஓவியம் வரைவது, பாடல் பாடுவது, நடனம் ஆடுவது, புத்தகங்கள் படிப்பது, புதிய கலைகளை கற்றுக்கொள்வது போன்றவற்றில் ஈடுபடவும் முடியும். இதன் மூலம் நம் திறமைகள் வெளிப்படுவதோடு நம்முடைய நேரமும் பயனுள்ளதாக செலவாகிறது. கோடைக்காலம் நமக்கு வாழ்க்கையின் முக்கியமான பாடங்களையும் கற்பிக்கிறது. அது என்னவென்றால், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். நம்மிடம் உள்ள சிறிய விஷயங்களிலேயே பெரிய மகிழ்ச்சியை காண கற்றுக் கொடுக்கிறது. நண்பர்களுடன் பகிரும் ஒரு சிரிப்பு, குடும்பத்துடன் கழிக்கும் ஒரு நாள், இவையெல்லாம் உண்மையான செல்வங்கள். ஆனால் கோடை காலத்தில் நாம் சில விஷயங்களை கவனிக்கவும் வேண்டும். வெயில் அதிகமாக இருப்பதால் அதிகமாக நீர் குடிக்க வேண்டும், துணி அல்லது குடை பயன்படுத்த வேண்டும், உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். கொண்டாட்டங்கள் நிறைந்த கோடை என்பது நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிய தருணங்களை உருவாக்கும் ஒரு காலமாகும். அந்த நினைவுகள் எப்போதும் மனதில் நிலைத்து நிற்கும். அந்த சந்தோஷங்களை நாம் மதித்து ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இந்த கோடை காலத்தை நாம் சிரிப்புடனும் அன்புடனும் கொண்டாட்டங்களுடன் நிரப்புவோம்.
1: கொண்டாட்டங்களோடு திறமைகளை வளர்த்து கொள்ளும் காலமா இந்த கோடை காலம் இருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி
0: நன்றி.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா ரிஷ்பா அப்படிங்கிற கல்லூரி மாணவி கொண்டாட்டங்கள் நிறைந்த கோடை அப்படிங்கிற தலைப்புல என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். கோடை காலம் என்பது வெயில் அதிகமாக இருக்கும் காலமாக இருந்தாலும் அது மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டங்கள் நிறைந்த காலமாகவும் உள்ளது. பள்ளி விடுமுறை, திருவிழாக்கள், குடும்ப சந்திப்புகள் ஆகியவை இந்த காலத்தில் சிறப்பாக்குகின்றன. கோடை காலத்தில் மாணவர்களுக்கு நீண்ட பள்ளி விடுமுறை கிடைக்கும். அந்த விடுமுறையை குழந்தைகள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றன. இந்த நேரத்தில் அவர்கள் நண்பர்களுடன் விளையாடுவார்கள், பாட்டி தாத்தா வீட்டிற்கு செல்வார்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். இதனால் கோடை காலம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. கோடை காலத்தில் பல திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. கிராமங்களில் தேரோட்டம், கலாச்சார நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் கோடை காலத்தை உற்சாகமாக மாற்றுகின்றன. கோடை காலம் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் நேரமாகும். பலர் இந்த நேரத்தில் உறவினர்களை சந்திப்பார்கள், குடும்பத்துடன் சுற்றுலா செல்வார்கள், சேர்ந்து உணவு மற்றும் மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்வார்கள். இது உறவுகளை மேலும் நெருக்கமாக்குகிறது. விடுமுறை என்றால் காலை எழுந்தவுடன் எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, ஹோம்ஒர்க் இல்லை, நண்பர்களுடன் முழு நேரமும் விளையாட்டு. அந்த சுதந்திரமான உணர்ச்சி தான் கோடையின் முதல் கொண்டாட்டம் ஆகும். இன்னுமாக பாட்டி தாத்தா வீடு போவது ஒரு பெரிய சந்தோஷம். அங்கே பாட்டி செய்த சாப்பாடு, தாத்தா சொல்லும் கதைகள், கிராமத்தின் அமைதி இவையெல்லாம் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும். கோடை காலத்தில் நண்பர்களுடன் செலவிடும் நேரம், கண்ணாம்பூச்சி, சைக்கிள் ஓட்டுதல், மாலை நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து விளையாடும் அந்த நேரம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளாகும். கோடை என்றாலே ஃபேமிலி ட்ரிப் கண்டிப்பாக இருக்கும். கடற்கரை, மலைப்பகுதி, பூங்கா, புதிய இடங்கள் பார்க்கும் அனுபவம் மனதை புதுமையாக வைக்கும். ஒரு நகரத்தில் அனு என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவள் வாழ்க்கை ரொம்ப பிஸி. ஸ்கூல், டியூஷன், போன், அவளுக்கு நேரம் என்றே இல்லாமல் போய்விட்டது. ஒரு நாள் கோடை விடுமுறை ஆரம்பமானது. அவளுக்கு அம்மா சொன்னார், இந்த முறை நீ பாட்டி வீட்டிற்கு போக வேண்டும் என்று. முதல் முதல் அவளுக்கு அது பிடிக்கவில்லை. அங்கே ஒய்ஃபை இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க என்று நினைத்தாள். ஆனால் அவள் போனாள். அங்கே போனதும் அவள் ஒரு வேறு உலகத்தை பார்த்தாள். காலையில் பறவைகள் சத்தம், பச்சை வயல்கள், சுத்தமான காற்று. அவள் அங்கே புதிய நண்பர்களை சந்தித்தாள். அவர்கள் கண்ணாம்பூச்சி விளையாடினார்கள், கயிறு தாண்டினார்கள், மழையில் நனைந்தார்கள். அந்த சிரிப்புகள் அவளுடைய மனதை மாற்ற ஆரம்பித்தது. அவள் நினைத்தாள், இதுதான் உண்மையான மகிழ்ச்சி என. விடுமுறை முடிந்தது. அவள் நகரத்திற்கு திரும்ப வேண்டிய நாள் வந்தது. அவள் பாட்டியை அணைத்து கொண்டு அழுதாள். இங்கேயே இருக்க வேண்டும் என்றாள். அந்த கோடை விடுமுறை அவளுக்கு வாழ்க்கையை மாற்றியது. அவள் புரிந்து கொண்டாள், மகிழ்ச்சி என்பது மொபைல் போனில் இல்ல, அது உறவுகளில் இருக்கின்றது என. இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால், கோடை என்பது வெயில் மட்டுமல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு அனுபவம் ஆகும். கோடை காலம் உறவுகளை நெருக்கமாக்கும், மனதை அமைதியாக்கும், இனிய நினைவுகளை உருவாக்கும். கோடை காலத்தில்

0: கவனமாக இருக்க வேண்டும். அதிக தண்ணீர் பருக வேண்டும். வெயிலில் அதிக நேரம் இருக்கக்கூடாது. உடல் நலம் முக்கியம். கோடைக்காலம் என்பது ஒரு கொண்டாட்டமாகும். வெயில் இருந்தாலும் அது நமக்கு சிரிப்பு, அன்பு, மறக்க முடியாத நினைவுகள் அனைத்தையும் தருகின்றது. இந்த கோடையை முழுமையாக அனுபவிக்க மறக்காதீர்கள் நண்பர்களே.
1: கலாச்சாரங்களை பற்றி தெரிந்து கொள்ள கோடை காலத்தில் நடைபெறும் திருவிழாக்கள் உதவுகின்றன அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா பிரிஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
2: இயற்கையின் வண்ணமயமான சுழற்சியில் வசந்தத்தின் வருகைக்கு பின் இதமான வெப்பத்தோடும் நீண்ட பகல் நேரங்களோடும் வருவதுதான் கோடைக்காலம். பலருக்கு இது வெறும் வெயில் காலம் மட்டுமே. ஆனால் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது கனவுகளும் திட்டங்களும் நிறைந்த வசந்த காலம். நீண்ட தேர்வுகளுக்கு பிறகு கிடைக்கும் இந்த ஓய்வு மனதிற்கு புத்துணர்ச்சியையும் உடலுக்கு வலிமையையும் தருகிறது. விடுமுறை என்ற ஒற்றை சொல் தரும் உற்சாகமே கோடையின் முதல் கொண்டாட்டமாகும். இது வெறும் பருவ காலம் மாற்றம் மட்டுமல்ல, பிரிந்திருக்கும் உறவுகளை ஒன்றிணைக்கும் ஒரு உணர்வு பூர்வமான காலமும் ஆகும். பள்ளி மாணவர்களுக்கு கோடைக்காலம் என்றாலே நீண்ட விடுமுறைதான் நினைவுக்கு வரும். வெயிலின் வெப்பத்தை தணிக்க மக்கள் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்கின்றனர். அங்கு நடைபெறும் மலர் கண்காட்சி கோடையின் மிக சிறந்த கொண்டாட்டமாகும். மேலும் அருவிகளில் குளிப்பதும் மற்றும் நீர் விளையாட்டுகளில் ஈடுபடுவதும் இக்காலத்தின் நவீன கொண்டாட்டங்களாக மாறியுள்ளன. இயற்கையே நமக்காக பிரத்யேகமான உணவு திருவிழாவை நடத்துவது போல தர்பூசணி, நுங்கு மற்றும் இளநீர் ஏராளமாக கிடைக்கும். சாலையோர கடைகளில் விற்கப்படும் இந்த இயற்கை உணவுகளை சுவைப்பது ஒரு தனி சுகம். இவை உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு கோடையின் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கின்றன. கோடை காலத்தில் மனிதநேயம் தலை தோங்குவதை நாம் பரவலாக காணலாம். வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படும் உழைப்பாளர்களுக்கு தாகம் தணிக்க ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்படுகின்றன. மோர், பானகம் மற்றும் குளிர்ந்த நீர் வழங்குவது ஒரு அறச்செயலாக மட்டுமின்றி மனிதர்களை ஒன்றிணைக்கும் ஒரு சமூக கொண்டாட்டமாகவும் மாறுகிறது. இது பிறருக்கு உதவும் நற்பண்பை வளர்க்கும் காலமாகும். பிரிந்திருக்கும் உறவினர்கள் ஒன்று சேரும் காலம். வெளியூரில் வேலை செய்பவர்களும் கல்வி பயில்பவர்களும் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்புவது ஒரு திருவிழாவை போன்றது. பெரியவர்கள் சொல்லும் கதைகள், உறவினர்களுடன் சேர்ந்து செய்யும் சமையல் என வீடே மகிழ்ச்சி கடலில் மூழ்கும். இந்த பிணைப்புகள் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு உறவுகளின் மேன்மையை உணர்த்தும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும். கோடை விடுமுறையில் புத்தகங்கள் வாசிப்பது ஒரு உன்னதமான கொண்டாட்டம். நூலகங்களுக்கு சென்று கதைகள் வாசிப்பதும் புதிய கற்பனை உலகிற்குள் செல்வதும் குழந்தைகளின் சிந்தனை திறனை வளர்க்கும். பல இதழ்கள் வெளியிடும் கோடை மலர் புத்தகங்கள் இக்காலத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது அறிவு சார்ந்த தேடலுக்கு வழிவகுக்குகிறது. கோடைக்காலம் என்பது விளையாட்டுகளின் திருவிழா. கிராமங்களில் மர நிழல்களில் அமர்ந்து பல்லாங்குழி, தாயம் ஆடுவதும் மைதானங்களில் கிரிக்கெட் மற்றும் கபடி விளையாடுவதும் வழக்கம். மாலை நேரங்களில் காற்றாடி விடுவது வானத்தையே வண்ணமயமாக மாற்றும். காலத்து மாணவர்கள் வீடியோ கேம்களை தாண்டி திறந்த வெளியில் விளையாடி உடல் வலிமையை பெறுவது இக்காலத்தில் கூடுதல் சிறப்பு. இயற்கை ஆர்வர்களுக்கு கோடைக்காலம் ஒரு வரப்பிரசாதம். காடுகளில் நீர்நிலைகள் சுருங்குவதால் வன விலங்குகள் தண்ணீரை தேடி பொதுவான இடங்களுக்கு வரும். இது சரணாலயங்களுக்கு செல்பவர்களுக்கு புலிகள், யானைகள் மற்றும் அரிய வகை பறவைகளை காண்பதற்கான சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. மரங்களின் இலைகள் உதிர்ந்து காடுகள் பொன்னிறமாக தோற்றமளிப்பதும் ஒரு கலைநயமிக்க கொண்டாட்டமாகும். மொட்டை மாடிகளில் நிலா வெளிச்சத்தில் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவது இன்றும் பல வீடுகளில் தொடரும் ஒரு இனிமையான கொண்டாட்டம். கடற்கரைகளிலும் பூங்காக்களிலும் இரவு நேரங்களில் வீசும் குளிர்ந்த காற்றை ரசிக்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவது கோடையின் பகல் நேர வெப்பத்தை மறக்கச் செய்யும் ஒரு நிகழ்வாகும். இன்றைய காலத்தில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள கோடைக்கால முகாம்கள் பெரிதும் உதவுகின்றன. ஓவியம், இசை, நீச்சல் என புதிய விஷயங்களை

0: கற்றுக்கொள்வது அறிவுபூர்வமான கொண்டாட்டமாக அமைகிறது. அதேபோல் தமிழகத்தின் பல ஊர்களில் சித்திரை திருவிழா மற்றும் கோயில் தேரோட்டங்கள் இந்த கோடையில்தான் கோலாகலமாக நடைபெற்று நம் பண்பாட்டை பறைசாற்றுகின்றன. கோடையை கொண்டாடும் அதே வேளையில் நம்மை சுற்றியுள்ள பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணீர் வைப்பது போன்ற சிறிய செயல்கள் மூலம் இயற்கையை கொண்டாடுவது உன்னதமானது. மொட்டை மாடியில் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பதும் மரங்களுக்கு நீர் ஊற்றுவதும் கோடை காலத்தை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றும். கோடை காலம் என்பது சூரியனின் உக்கிரம் மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் சுவாரஸ்யமான பக்கங்களை எழுதுவதும் ஒரு பொற்காலம். வெயிலின் தாக்கத்தை கண்டு அஞ்சாமல் அந்த நேரத்தை உறவுகளுடனும் இயற்கையுடனும் புதிய தேடல்களுடனும் செலவழித்தால் ஒவ்வொரு கோடையும் ஒரு திருவிழாவாகவே அமையும். பழைய நினைவுகளை சுமந்து புதிய அனுபவங்களை பெற்று அடுத்த கல்வியாண்டிற்கு தயார் செய்யும் ஒரு உந்து சக்தியாக இந்த கொண்டாட்டங்கள் அமைகின்றன. வரும் கோடையை மகிழ்ச்சியுடனும் பயனுள்ள முறையிலும் வரவேற்று அதன் ஒவ்வொரு நொடியையும் கொண்டாடுவோம்.
1: உறவுகளை இணைக்கும் உன்னத காலமா இந்த கோடை விடுமுறை காலம் இருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி
0: நன்றி.

0: நிகழ்ச்சியோட நிறைவா தர்ஷினி அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். கோடை காலம்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வாரது வெயில், விடுமுறை, மகிழ்ச்சி மற்றும் குடும்பத்திடம் செலவிடும் இனிமையான நேரங்கள். கோடை காலம் என்பது மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் இந்த காலத்தில் தான் பள்ளிகளில் விடுமுறை கிடைக்கிறது. தினசரி பாட பயிற்சிகளில் இருந்து ஓய்வு பெறுகின்றனர். அவர்கள் தாங்கள் விரும்பமான செயல்களில் ஈடுபட முடியும். விளையாட்டு, ஓவியம், புத்தகம் வாசித்தல் போன்ற பல சுவாரஸ்யமான செயல்களில் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். கோடை காலத்தில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டிற்கு செல்வது, பாட்டி தாத்தாவை நேரில் சந்திப்பது, மாமா மாமி போன்றவர்களை சந்தித்து அவர்கள் கோடை காலத்தை மீண்டும் நினைவு நிறைந்த நாட்களாக செயல்படுத்துகின்றனர். கோடை காலத்தில் இயற்கையும் தனித்துவமான அழகை தருகிறது. கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். அதிகமாக தண்ணீர் குடிப்பது, வெயிலில் நேரடியாக அதிக நேரம் செலவு செய்யாமல் இருப்பது, வெயிலுக்கு இதமான உடைகளை அணிவது போன்றவைகள் மிகவும் அவசியம். கோடை காலம் என்பது வெப்பம் அதிகம் இருக்கும் ஒரு பருவமாக இருந்தாலும் அதில் மறைந்து கிடைக்கும் மகிழ்ச்சிகள் ஏராளம். குறிப்பாக மாணவர்கள் இது மிகவும் எதிர்பார்க்கப்படும் காலம். ஆண்டெங்கும் பாடங்களில் ஈடுபட்டிருந்த அவர்கள் இந்த நேரத்தில் முழுமையாக ஓய்வெடுத்து தாங்கள் விரும்புவதை தொடர்ந்து செய்ய முடிகிறது. மாலை நேரத்தில் குளிர்ந்த காற்றில் சைக்கிள் ஓட்டுவது, அருகிலுள்ள பூங்காவிற்கு செல்வது போன்ற சிறிய விஷயங்கள் பெரிய சந்தோஷத்தை தருகின்றனர். இந்த கால பயணம் சிறந்த நேரமாகவும் உள்ளது. பல குடும்பங்களில் மாலை பகுதிகளில் கடற்கரை பகுதி போன்ற இடங்களில் சுற்றுலா செல்கின்றனர். அந்த பயணம் நமக்கு புதிய அனுபவங்களையும் உலகை அறியும் வாய்ப்புகளையும் அளிக்கின்றனர். கோடை காலத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் அதிகம். கோடை காலம் நமக்கு பொறுப்பையும் கற்பிக்கின்றனர். தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்துவது, மரங்களை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பது போன்ற நல்ல பழக்கங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். கோடை காலம் நமக்கு ஓய்வும் உறவுகளையும் மகிழ்ச்சியையும் தரும் ஒரு அழகான பருவம். நாம் அதை சும்மா கழிக்காமல் பயனுள்ளதாக, மகிழ்ச்சி உள்ளதாக பயன்படுத்த வேண்டும்.
0: மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான காலமா இந்த கோடை காலம் இருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாகவும் கொண்டாட்டங்களோடு திறமைகளை வளர்த்து கொள்ளும் காலமாகவும் இந்த கோடை காலம் இருக்கு அப்படின்னு கல்லூரி மாணவிகள் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோம்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு GM தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்னா.
2: இளஞ்சாரல் இளஞ்சாரல்
3: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: AMP Furniture. AMP
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால், கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. சாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
12: இது நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்பவே பிடிக்கும். நேரம் 10:34 ஆகிவிட்டது. திரையிசை கேட்கலாம் நேர்களே. முதலாவதாக டாக்டர் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் உங்களுக்காக

0: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.

0: நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
1: நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 10:46 ஆகிவிட்டது. அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் டாக்டர்.

0: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
1: மகளிருக்கான மகப்பேறு கால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
2: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை
1: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலின் படம் அன்பே ஆறுயிரே.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிக தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி வீதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரிநாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலனில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்.

புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர், சேலம், கோவை அணிகள் முதல் 3 இடங்களை பிடித்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.
2: வணக்கம் நேயர்களே. புண்ணு இன்னும் ஆறல, ஓ எச்சில கொடு என்றார். விழாமலங்களை இவரிடம் கொடுத்து விட்டு, நீதான் என் உயிரை எடுத்துக்கிட்டு போயிட்டிய, போ நாளைக்கு பார்க்கலாம் என்று போய்விட்டாள். இந்த வரிகள் வந்து ஓடம் போக்கி ஆற்றங்கரை அப்படிங்கிற கதையிலிருந்து ஒரு இரண்டு வரிகள் படித்தேன். கதையினுடைய தொடக்கத்திலிருந்து இந்த இடம் வரையும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைக்கான கணங்கள் இருக்குல்ல, அது வந்து உங்களை என்னமோ செய்யும். இப்படி காதலை, டெல்டா மக்களினுடைய சந்தோஷங்களை, திருவிழாக்களை, அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை, அந்த மண்ணோடைய, அது முக்கியமாக கீழ்த்தஞ்சை மண்ணோடைய கதைகளை எழுதியிருக்கக்கூடிய சிவகுமார் முத்தையா அவர்களை தான் இன்று இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளி வரும்போது, செரவிகளின் வருகை, டெல்டா கதைகள், இளையராஜாவின் காதலிகள், அழகிகள் மண்டபம் என பல சிறுகதைகள் தொகுப்பையும், தூண்டில் முள் வளைவுகள் அப்படிங்கிற குறுநாவல்கள் தொகுப்பையும், ஒதம்பல் குறவை அப்படிங்கிற இரண்டு நாவலும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டுரை தொகுப்பும் கொண்டு வந்திருக்காங்க, யாபக குறிப்புகள் அப்படின்னு. அதனால் ஐயாவுடைய எழுத்து அனுபவத்தையும் இலக்கிய பயணத்தை பற்றியும் அவரோட இன்னைக்கு உரையாட இருக்கோம். நேர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்
2: ஐயா. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுடைய கதைகள் கொஞ்சம் தான் வாசிச்சிருக்கோம், எல்லாத்தையும் வாசிச்சோன்னு சொல்ல முடியலை. இருந்தாலும் அதில் முக்கியமாக உங்களுக்கு வெயில் காலம் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏங்க அது என்ன குறியீடா, அது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
3: வெயில் என்பது குறியீடு தான், ஏன்னா வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. அது வந்து இயல்பான வாழ்க்கைக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கும், அனைத்து விஷயங்களுக்கும் அந்த வெளிச்சம் தான் நமக்கெல்லாம் தேவை. அப்போ மனிதர்கள் வந்து வெளிச்சம் அப்படிங்கிற சொல்கிறது உழைப்பின் குறியீடு. விவசாயிகளுக்கு மழை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வெயிலும் முக்கியம். அப்போ தான் வந்து அந்த பயிர் செழித்து வளரும். அதனால தான் மெயின் மிக முக்கியமானது வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம எல்லா கதைகளையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம்.
2: ஐயா அந்த வெயில் காலத்தில் தான் வந்து முக்கியமாக கொண்டாட்டங்களும் கூடவே வருது. ஏன்னா உங்களுடைய கதைகளில் கொண்டாட்டங்கள் இல்லாத கதைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருவிழாக்கள், அதை சார்ந்து நடக்கக்கூடிய கரகாட்டமாக இருக்கட்டும், கிராமப்புற இசை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே கூடவே வைக்கிறீங்க, அது எப்படிங்க?
3: பொதுவாக வந்து விவசாயம் சார்ந்த வாழ்கின்ற மக்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து தையிலேருந்து தொடங்குறாங்க. அது வந்து ஒரு அறுவடையிலேருந்து தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு 11 மாதங்கள் கிட்டத்தட்ட உழைப்பிலே தான் இருப்பாங்க. அதாவது குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி, அதுக்கப்புறம் தாளடி, அதுக்கு பிறகு வந்து புஞ்சை பயிர்கள், உளுந்து பயிர் சாகுபடி. அது முடிகிறது இந்த சித்திரை மாதம், வைகாசி மாதம், இந்த காலகட்டங்கள், அதாவது ஏழாம் கடைசின்னு சொல்லுவாங்க. அதாவது வேளாண் பணிகள்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு விழா ஒன்று கொண்டாடுவாங்க. அதாவது விவசாயம் சார்ந்த பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்மளுடைய நாட்டுப்புற தெய்வங்கள், குடும்ப விழாக்கள், இதுக்கெல்லாம் வந்து அந்த கோடை காலத்தை தான், ஏன்னா மழை இருக்காது. அந்த காலங்களில் போக்குவரத்து வசதிங்கிறது நடைப்பயணம் இதுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன வளர்ச்சி இல்லாத ஒரு காலங்கிறப்போ கோடை காலம் தான் அவங்களுடைய கொண்டாட்டங்களின் காலம், திருவிழாக்களின் காலம், குடும்ப விழாக்களின் காலம். இதில் தான் அவங்களுடைய சந்தோஷம் இருந்துச்சு. உறவினர்களை பார்க்க போகிறது அந்த காலங்கள்லாம் போவாங்க. அப்புறம் திருமணங்களை நிச்சயிக்கப்படுறது, காதணி விழாக்கள் அமைக்கிறது. இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயில் வந்து துயரமான விஷயம் அப்படின்னு நினச்சதில்லை. அதுக்கான குளிர்பானங்களை, அதற்கான உணவுகளை அவங்க அப்போ வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் தொடர்ந்து நான் வெயில்னா பயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நம்ம அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான்.
2: உங்களுடைய கதைகளில் வெயில் வந்து கொண்டாட்டமாக தான் இருக்குது.

0: நீங்க சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் தான் ஹரிச்சந்திரா நாடகம், மயானக்காண்ட நாடகம் எல்லாமே உங்க ஊர்களில் நடத்துறாங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய குறவை நாவல் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற கலை நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர்களுடைய கதையை தான் பாடுகளை எழுதியிருக்கீங்க. அந்த காலத்தில் நீங்க போய் அந்த நாடகம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா?
1: இல்லை, நான் வந்து ஒரு அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளர். சிறு வயதில் எங்கள் அப்பா

0: சில கதைகள்லாம் பேசுவாங்க வீட்டில் உட்காந்து. லவகுசா நாடகங்கள், வள்ளி திருமண நாடகம், அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரா மயானகண்டம், அது பார்த்தது அதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு. லவகுசா நாடகம்லாம் எனக்கு தெரிஞ்ச திருவாரூருக்கு பக்கத்தில் தியானபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் ஒரு பெத்தரநா சுவாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் எனக்கு தெரிஞ்ச 7 நாட்கள் நடக்கும். பள்ளியோடம் படிக்க போகிறப்ப அதெல்லாம் பார்ப்பேன். அந்த பகுதிக்கும் எங்கள் பகுதிக்கும் அதிகபட்சமாக ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். இரவுகளில் நல்லா கேட்கும் எங்களுக்கு அந்த ஹரிச்சந்திரா பாட்டு பாடுறது எல்லாமே கேட்கும். அப்படியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் பத்திரிகையாளராக இருக்கப்போ களத்துக்கு போய் பார்த்து நேரடியான அனுபவங்கள் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். கற்பனையால்னா இதை மாதிரி ஆவணங்களை நம்ம எழுத முடியாது.
1: அப்படியாப்பட்ட ஆவணம் தான் குறவை நாவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா, இப்போ குறவை நாவலில் நீங்கள் அவங்களுடைய பாடல்கள் எழுதும்போது முன்னாடியெல்லாம் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 3-4 நாட்கள்லாம் நடந்துச்சு, அப்புறம் அதனுடைய கால அளவு குறுகி கொண்டே வந்தது. அன்னைக்கு அதை கலாபூர்வமாக நிகழ்த்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியாகவோ அது வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாகவோ மாறுற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அது ஏங்க, அது காலத்துக்கேற்ற மாதிரி அது மாறிச்சா? அது ஏன் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்தது? அது சரியான பாதையில் தான் போகுதா?
0: இல்லை, அது வரைக்கும் வந்து ஊர்களில் இருந்த மனிதர்கள் வந்து அந்த திருவிழாக்கள் தான் வந்து அவங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரங்குகளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சினிமாக்கள் வந்து அந்த புராண இதிகாச அந்த கதைகளை பேசுகிற படமாக தான் முதல்ல எடுக்கிறாங்க. சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கலை. இவங்க 3 நாள் சொன்ன கதையை இவங்க ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் அந்த படத்தை அவங்க பார்க்குறாங்க. அந்த நாடகத்தில் பின்னணி இசையார் அது எல்லாமே தெரியும். ஆனால் இதில் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, எல்லாம் வெறும் வரி வடிவத்தில் வரும். அதை தான் பார்த்துட்டு அவங்க அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போது இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் இருந்த தாக்கம் இருக்குல்ல, அது வந்து ஒளி வடிவத்தின் மீது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பாக மாறுது. அப்போ எல்லாருமே சினிமா அதுக்கப்புறம் திரையரங்குகளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அறிவியலினுடைய வளர்ச்சி தான். அதான் நாடக கலைஞர்கள்ங்கிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 பேர் தான் இருக்காங்க தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில். நாடகங்களே நான் வந்து அது மாதிரியான ஒரு போஸ்டர்களையோ அப்படியான ஒரு விஷயங்களே ஒரு 5-6 வருஷமாக நான் பார்க்கல. பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுப்புற கலை வடிவமாக இருக்க குறவன் குரத்தி ஆட்டம், அந்த காவடி ஆட்டம், இதுதான் பார்க்குறாங்க. அது வந்து அதனுடைய பூர்வீகத்தன்மை மாறி அது வந்து இப்போ ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மாறிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நாடக கலைங்கிறது டோட்டலாக வந்து அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அது வந்து சில நாடகத்துறையினால சில நாடக பிரதிகளாக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, சில வந்து பல்கலைக்கழகங்களில் பாடமாக தான் இருக்கு.
1: ஐயா, இப்போ இந்த குறவை நாவலில் நீங்கள் சொல்றீங்க கீழே தஞ்சைக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய கருவிகள் வேற மாதிரி இயங்கும், அதுவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. வெயில் காலத்துக்குன்னா ஒரு மாதிரி சத்தத்தை தானே மாற்றிக்கும், குளிர்காலம்னா அது ஒரு மாதிரி சத்தம் வரும் அப்படின்னு உங்களுடைய குறவை நாவலில் போகிற போக்கில் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து பறையவே தயார் பண்ணுறாரு, ஒரு வித்தியாசமான முறையில் தயார் பண்ணுறாருன்னு உங்களோட குறவை நாவலில் சொல்லியிருக்கீங்க. அது எப்படிங்க அந்த கீழே தஞ்சை இந்த கலையை எடுத்துக்கிச்சு?
0: எப்போதுமே வந்து நீங்கள் ஆதி சமூகங்களில் வந்து ஒரு இசைக்கருவியை உருவாக்கியிருப்பாங்க. அந்த கருவியை வந்து அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு உருமாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பறை கருவிங்கிற ஒரு கருவியை அவங்க வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் ஏதோ ஒரு வடிவமாக உருவாக்கி இருப்பாங்க. அது உருவாக்கி அடுத்த கட்டம்னு போகிறப்போ அதனுடைய பரிணாம வளர்ச்சி, அப்போ அது வடிவமைப்பிலேயே அது இசை மாறுதுன்னு சொல்கிறாங்க. அந்த நுட்பம் மாறுதுங்கிறாங்க. பறைய வட்டமாக இருக்கும், அதில் வந்து சந்திரப்பறை சூரியப்பறைன்னு 2 பறை வகை இருக்குது. சந்திரப்பறைனா சின்னதாக இருக்கும், சூரியப்பறைனா பெருசாக இருக்கும். அது ஒட்டி அடிக்கிறது இருக்குது, கட்டி அடிக்கிறது இருக்குது. ஒட்டி அடிக்கிறதுங்கிறது ஒரு வகையான இசை, அது ஒவ்வொரு வெப்பத்துக்கும் தகுந்த மாதிரி அதோடைய ஒளி மாறிட்டே போகும்.
1: அதனாலதான் சூடுபடுத்திக்கிறாங்க.
0: ஆமா, நல்ல சூடேத்தி அதை அடிக்கிறப்ப வெண்கல மணி ஓசைக்கு இணையான ஒரு மொழி அது தரும். அதே வந்து ஒரு சுபகாரியம் இல்லாத வேற ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துறப்போ சுதியை மாத்துவாங்க. அதே அவர் வந்து ஒரு துள்ளல் வர்றப்ப அதோட இன்னும் மீடியம் பண்ணுவாங்க. அந்த காய்ச்சல் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இணைந்திருங்கள் நேயர்களே. தொடர்ந்து நாம் ஒதம்பல் குறவை என்ற நாவல்களின் ஆசிரியர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் இலக்கியம் பேசுவோம்.
1: கீழத்தஞ்சைக்குன்னு உரிய அடின்னு சொல்ல வரீங்க, அதாவது நாதஸ்வரமா இருக்கட்டும் இல்ல தவிலா இருக்கட்டும், அது என்னங்க கீழத்தஞ்சைக்குன்னு அது எப்படி மாறுது?
2: கீழத்தஞ்சைங்கிறது வந்து விவசாயிகள் விவசாய கூலிகள் செறிந்த பகுதி, இயற்கை பேரிடர்கள் அதிகமா நடக்கிற பகுதி. ஆனா மேலத்தஞ்சை பொறுத்தவரையும் அங்க இருக்கிறதுக்கு வந்து ஒரு சாஸ்திரிய மரபு கொண்ட ஒரு பகுதி, திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் அங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு இலக்கண மரபு உண்டு, அதாவது இசை மரபு கூறுகள் உண்டு. அந்த இசை மரபு அந்த இசை கூறுகளின் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஒவ்வொரு வாத்தியத்தையும் வாசிப்பாங்க. அது இசையா இருந்தாலும் நடனமா இருந்தாலும் அதுக்கான அடவுகள்னு ஒன்று வகைப்பாடு, அதுக்கான ஒரு இலக்கணத்துக்குள்ளதான் அவங்க வந்து அதை வாசிப்பாங்க, அதை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆனா அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கீழத்தஞ்சையில ஒவ்வொரு கலைஞரும் தனக்கான ஒரு இசை மரபை உருவாக்கிக்கிட்டான், தனக்கான ஒரு வடிவத்தை உருவாக்கிக்கிட்டான். அந்த தனித்த வடிவம் வந்து வேற பகுதிகளுக்கு இல்லாத ஒரு தனித்த வடிவம்னு தான் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஒரு நாட்டுப்புற நடனம் ஆடுறவங்கனால அவனோட ஆட்ட அடவுகள்ல வந்து வேற ஆட்டக்காரன் ஆட மாட்டான். அவருக்குன்னு உடல் மொழி, அவருக்குன்னு சில நாட்டுப்புற பாடல்களை பாடிதான் அவர் வந்து அந்த கலையை வெளிப்படுத்துவார். ஆனா அதே வேற ஒருத்தர் வேற மாதிரி வெளிப்படுத்துவார்.
1: இந்த நாட்டுப்புற பாடல்லாம் இன்னைக்கு இருக்கா, ஓரளவு அதை தக்க வச்சிருக்காங்களா இல்ல விட்டாங்களா, இவங்களுக்குன்னு புதுபாணி வந்துருச்சா?
2: இப்ப அவங்க பாடினதெல்லாம் காட்டில் கலந்த பேரோசை தான், அதை பதிவு பண்றதுக்கான போதிய அவகாசமோ சூழலோ சிசியர்கள் கூட இப்ப நான் வந்து தேடி போறப்போ வந்து இப்ப இன்னைக்கு அவங்க எல்லாம் யாருமே இல்லை. அவங்க வாரிசுகள்லாம் வந்து தங்களுடைய மூதாதையர்கள் இப்படியான ஒரு நாடக கலைஞர்கிட்ட சொல்றதுக்கு பெரும்பாலான விரும்பல. அவங்க

0: குடும்பங்கள்லாம் சிதைவு அடைஞ்சிருச்சு, இல்லை இடம்பெயர்ந்துட்டாங்க, அவங்களெல்லாம் பார்க்க முடியல. கலைப்படுத்துவதுன்னு ஒன்று, கலையை வெளிப்படுத்துவது ஒன்று, அதிலே பிழைப்பும் இருக்குது. அப்போது பிழைப்பும் கலைப்படுத்துவதையும் ஒன்றா வைக்கிறப்போ ஆடிட்டு காசு வாங்கிட்டு போயிடுறான், அவ்வளோதான். அதோடு அவனோட ரோல் முடியுது. அதை வந்து அவனால் ஆவணப்படுத்த முடியல. இப்போ இருக்க அவங்கெல்லாம் அதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ வந்து அவங்க சினிமா போகிறப்போ அவங்க காலப்போக்கில் எல்லாத்தையும் அதை மறக்கணும்னு நினைக்கிறாங்க. பேச விரும்பலை சில பேர், அவங்களுக்கு கசப்பான நினைவுகளாக இருக்குது, அதை வந்து நம்ம அதை வந்து ரீகால் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க.
1: அப்புறம் என்னங்க இந்த பார்ட்டியில் ரவண வாசிப்புனா, அது என்ன? நாம வந்து தமிழ் கேள்விப்பட்டிருக்கோம், நாகஸ்வரம் கேள்வி, அது என்ன ரவண சட்டி வாசிக்கிறது?
0: ரவணங்கிறது வந்து வட்டமாக இருக்கும், கூம்பு வடிவத்தில் இருக்கும், மல்லா சட்டின்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும், மரத்தாலான வடிவமைப்பில் இருக்கும், அது மேலே கட்டியிருப்பாங்க, அதுக்கு பேர் ரவண சட்டின்னு பேர். வயிற்றுல மாடி அப்படி அடிப்பா,
1: அந்த ஊரில் தண்டோரா போடுவாங்களா அந்த கருவியா?
0: அந்த கருவிக்கு பேர் தான் ரவண சட்டின்னு பேர். உண்மையில தண்டோரா வந்து பறை இசையில் தான் போடுவாங்க. இப்போ வந்து கால மாற்றங்களில் இப்போ வந்து இப்போ ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரவண சட்டின்னு பேர், தனியாக அது வந்து எந்த மியூசிக்கும் பண்ண முடியாது. நீங்கள் அதை எல்லா இசைக்கருவிகளோடும் கோப்பில் தான் நீங்கள் அதை கொண்டு கனெக்ட் பண்ண முடியும். அதை நீங்கள் வச்சு வெறுசாக விட்டு அப்படி அடிச்சிங்கன்னா இந்த விஷயம் ஏறாது. அதை ஒரு பறை இசையோடும் தமிழோடும் நீங்கள் சேர்த்து அதை கனெக்ட் பண்ணுறப்போ தான் அது ஒரு மியூசிக்கல் கேலரி உங்களுக்கு கிடைக்கும்.
1: ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அது கூட சேரும்போது தான் அதனுடைய ஒரு தூக்கல் கிடைக்கும், சிறப்புங்க. ஆனால் தண்டோராவை நம்ம தமிழ்நாடு அரசு வந்து போட வேண்டாம்.
0: அது சமூக ரீதியான, அது சமூக ரீதியான ஒடுக்குமுறையினுடைய ஒரு வடிவமாக இருக்குது, அதனால தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் காடுகளுக்கு வேட்டைக்கு போனவங்க பெருந்திரல் கூட்டத்தை ஒரு குழுவிலேருந்து ஒரு குழுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தண்டோரமும் பறையீசையும் தேவைப்பட்டது. காட்டு விலங்குகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக எழுப்பிட்டு தான் போனாங்க. தடை பண்ணுறதுங்கிறது காலத்தினுடைய வளர்ச்சி இதான வழியே, அது வந்து தேவையும் கூட தான்.
1: நீங்கள் வந்து உங்களுடைய சிறுகதை தொகுப்பில் இளையராஜாவின் காதலிகள் அப்படின்னே ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டாந்துருக்கீங்க. நீங்கள் மிகப்பெரிய ரசிகராகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சினிமா பாட்டுக்கு. இளையராஜாவின் காதலிகளில் இப்போ ஒரு இடத்துல எழுதியிருக்கீங்க, தர்பாரி கானடா ராகத்தில் பல்லவியை போட்டு அப்படியே கரகர பிரியாவில் கொண்டு வந்து சரணத்துக்கு வரும்போத கஜலில் மிக்ஸ் பண்ணுறேன் பார்க்குறியா அப்படின்னு ஒரு வரி போட்டிருந்தீங்க. உண்மையிலுமே இது இப்படிலாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா? இசையை பற்றி இவ்வளோ புரிதல் இல்லாமல் எழுதியிருக்க மாட்டீங்க.
0: கண்டிப்பாக கொண்டு வரலாம். அது வந்து அந்த இசை விருப்பினனுடைய ஆளுமை திறன் தான். ராகங்களில் இருக்கக்கூடிய நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக செய்ய முடியும். இளையராஜா நிறைய பாடல்கள்லாம் செஞ்சுருக்காரு.

0: ஐயா, அப்புறமேல உங்களுடைய கதை நெடுக தாவரங்கள் வருது, நிறைய தாவரங்கள் பேர்லாம் சொல்றீங்க. அதுல எனக்கு தெரியாத தாவரங்கள் பேர் தான் கேட்கறேன், அது என்னன்னு சொல்லுங்க. எலிப்பயிர், நம்ம வந்து தட்டப்பயிர்கள் இப்படின்னா அது என்னங்க எலிப்பயிர்னா? அது என்ன
1: தட்டப்பயிரினுடைய இன்னொரு வகை, அது வந்து தான் எலிப்பயிர். சைஸ்ல ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் என்றைக்கும் பார்க்கலாம், நீங்கள் வயல் வரப்புகளில் போனீங்கன்னா பறித்து சாப்பிடலாம், நான் சாப்பிடுவேன், அந்த வரப்புகளில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அடிக்கிற களைக்கொல்லி போன்ற நவீன மருந்துகள் வந்து அதெல்லாம் இன்றைக்கி சாவடிச்சிக்கிட்டு இருக்கு. அது வந்து பெருசாக நம்ம சாகுபடி பண்ணுறது கிடையாது. அது வந்து இயல்பாக
0: பாட்டுக்கு வளரும்.
1: பைத்தம் பயிர் இருக்குல்ல, அதை விட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் வேலை பார்க்குற சென்னை கலைவாணர் அரங்க தோட்டத்தில் இருக்குது, இப்போவும் இருக்குது. நான் காலையில் டைமில் வர்றப்போ ரெண்டு பழிச்சு சாப்பிட்டு வருவேன். என்ன சார் சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க அங்கே இருக்கவங்க. அதுதான் பயிர்னு அவங்க அதிர்ச்சியா பார்ப்பாங்க. சார் ஏதாச்சும்
0: நீ பாட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டு இருக்கீங்களே. அப்புறம் பூனை வணங்கி செடினா
1: அது வந்து ஒரு மூலிகை. நீங்க அந்த செடியை வேரோடு புடிங்கிட்டு போயிட்டு அந்த பூனைக்கு முன்னாடி அதை போட்டீங்கன்னா பூனை வந்து அதை சுத்தி சுத்தி வரும்.
0: அப்படியா?
1: நடைமுறை பாருங்க, பூனை வணங்கி செடின்னு.
0: அப்புறம் தாண்டுவேலி.
1: தாண்டுவேலிங்கிறது விவசாய நிலங்கள் இருக்குல்ல, அந்த விவசாய நிலங்களுக்கு வந்து நாலு பக்கமே வேலி கட்டியிருப்பாங்க. மக்கள் போயிட்டு வரணும்ல,
0: அதுக்கு படல்
1: படல் போடுவாங்க கட்டுவாங்கங்கிறது இருக்கு. ஆடு மாடுகள் தாண்டி போகாத அளவுக்கு தாண்டி வெளியணும்னு வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு இடையில வந்து ஒரு சின்ன கல் மாதிரி வச்சுட்டு அந்த கல்லில் ஏறி நீங்கள் தாண்டி குதிக்கணும். அதுக்கு தாண்டி வெளியின்னு பேர். அது அந்த அமைப்பே ஒரு மாதிரியாக இருக்கும். அது வந்து விவசாய பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக போடுற ஒரு
0: அமைப்பு
1: அமைப்பு.
0: அப்புறம் நாகடுவு செடியிலிருந்து தானியத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு உலவலகையில் வருவது.
1: ஆமாம்,
0: அது என்ன நாகடுவு?
1: நாகடுங்கிறது நம்ம கடுகு இருக்குல்ல, அதே மாதிரி நம்மளோட நாட்டு கடுகு. அது இப்போ நம்ம மூலிகை கடையில் கிடைக்கணும். அருமையான துவையல், ரொம்ப மருத்துவம் நிறைந்த ஒரு பொருள். இப்போ எங்கள் தோட்டத்தில் கூட இருக்கு.
0: அது துவையல் அரைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும்,
1: ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
0: ஆனால் நீங்கள் பெரிய ரசிகைங்க சோத்துல. என்ன அப்படின்னா, இப்படிதான் எனக்கே எச்சி உறுதி, இதெல்லாம் கேள்விப்படாத எனக்கே. சுரக்காய் நாட்டு மீன் குழம்பு, அப்புறம் சூந்து குழம்பு, பொய்க்கான் கருவாடு, இப்படி நீங்கள் வந்து பெண்கள் சமைக்கிறத கூட வாசனையை வச்சு என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுடைய கதைகளில் இடம்பெறுது. பெரிய சாப்பாட்டு பிரியராங்க நீங்கள்.
1: நான் சாப்பாட்டு பிரியரே இல்லை. இப்போ எழுத்தாளர் அப்படிங்கிறவர் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கூறுகளையும் உன்னிப்பாக கவனிக்கிற ஒரு ஆள். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். சில நேரங்களில் நம்ம பேசுகிறப்ப கூட சில விஷயங்கள் நம்மள்கிட்ட வந்து இப்போ விலகி போயிடும். ஆனால் நம்ம வந்து எழுதுகிறப்போ நம்ம அதை சரியாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எல்லா கூறுகளையும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சால் மட்டுமே தான் அந்த எழுத்துக்கள்லேயே கொண்டு வர முடியும். இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு விடயத்தை வந்து நமக்கு மக்களுக்கு தரணும். அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய வேலை. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு சாப்பாடுங்கிறது, ஒவ்வொரு ரசனை இருக்குது. அந்த ரசனை ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூட மாறுபடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட சாப்பாட்டு ரசனை உண்டு,
0: கட்டாயமா.
1: இப்ப நம்ம மங்கோலியாவில் நம்ம மீனை வந்து வெறுமனை அவங்க வந்து அவிச்சு சும்மா ஒரு காய்கறியை போட்டு சாப்பிட்றாங்க. நம்ம அது மாதிரி சாப்பிட்றது இல்லை. நம்ம அதுக்கு தேவையான
0: மசால் சேர்த்து,
1: ஆமாம், ஒரு வாசனை விட்டு மசாலாக்களை சேர்த்து அதுக்கான நுட்பங்களோடு அதை சமைச்சு சாப்பிட்றப்போ நாலு நாள் கூட நம்ம கெட்டு போகாமல் இருக்கும்.
0: அதில் ஒரு இடத்துல சொல்லுவீங்க என்னென்னா, சாவித்திரி வந்து நத்த கோலா உருண்டை செஞ்சு தர்றது தான் பெரிய டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நிறைய இடங்களில் அந்த குழம்பு செய்கிற பக்குவம், அதில் என்ன குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்கிறீங்க. அது என்னங்க பொய்க்கான் கருவாடுன்னா? நம்ம
1: பொய்க்கான் மீன் ஒரு மீனே இருக்குது. அந்த மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும், அதை விட கருவாடாக இருக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அதில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய் போட்டு குழம்பு வச்சாங்கன்னா ருசியாகவும் மணமாகவும் இருக்கும்.
0: அந்த கலவைக்கு
1: அவ்வளவு சத்து நிறைந்த மீன் தான் அந்த மீன்.

0: உங்களுடைய கதைகள்ல இந்த பெண்மணிகள் இருக்காங்கல்ல, இந்த வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பாடுகளையும், வசவு சொல்லா இருக்கட்டும், அவங்க சந்திக்கிற இந்த சமூக வாழ்க்கையா இருக்கட்டும், பெரும் பாடுகளை சந்திக்கிறாங்க, ஆனா அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து போய்கிட்டே இருக்காங்க. முக்கியம் அந்த உளவழகி, காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிற ஒரு பெண் இரவு 8 மணிக்கு அசந்து தூங்க போறதுக்கு முன்னாடி வரையும் அவ்வளவு வேலை செய்யறாங்க. இவ்வளவு பாடுகளையும் இன்னும் டெல்டாக்கள்ல பெண்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்களா?
1: 2000களுக்கு பிறகு மாறி இருக்கு. இப்பவும் சில கிராமங்களில் சில பெண்மணிகள் இருக்காங்க, அது மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கான குடும்ப அமைப்பு முறையை வந்து அவங்கள வந்து அப்படியான ஒரு போராட்டங்களை நிகழ்த்துறதுக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கு, ஒரு தனிமனிச்சியாக இல்லை ஒரு சமூகத்தோடு, குடும்பத்தோடு, ஆண்களால் இல்லை சக பெண்களால், பெண்களுக்கு பெண்களை எதிரியாக இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்குது, அண்ணன் தம்பிகள் இல்லை வந்து சமூக கட்டமைப்பு, அதில் இருக்கக்கூடிய சில மரபான சிந்தனைகளுக்கு எதிராகவும் அவங்க வந்து களமாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதை வந்து நான் நீண்ட காலமாக என்னை சுற்றி இருக்கிற சமூகத்திலேருந்து நான் பார்க்குறேன். அதை தான் நான் கதைகளாக வந்து நான் எழுதுறேன். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கப்போ நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கேன் எங்கள் மாமா வீட்டுக்கு.

0: ஒரு பெண் வந்து ஏர் ஓட்டிட்டு இருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம், நான் பார்க்குறேன் கண்ணு முன்னாடி பார்க்குறேன் அந்த விஷயத்தை. நான் வந்து ஒரு காலங்கப்படந்து அதை ஒரு கதையாக நான் மாற்றுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை திறன் இருக்குது. சில பேர் பேசுனாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் வெளில முடியாது. ஊரில் ஒருத்தவங்க வெள்ளச்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கணக்கு போட்டாங்கன்னா யாருமே பதில் சொல்ல முடியாது. கால்குலேட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது, மனக்கணக்கு. ஆனால் அவங்க படிக்காதவங்க. இதெல்லாம் வந்து இயற்கையா இல்லை வந்து அவங்களுடைய சுயாற்றலா எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் கொண்டு வரணும்ல. பெண்கள் வந்து ஆண்களை விட திறமையானவர்கள்ங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க சுயமாக சிந்திச்சு தெளிவான முடிவு எடுப்பாங்க, ஆண்கள் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க.
1: அந்த உளவழகி கதையிலே அவங்க அப்பாவால் முடிவெடுக்க முடியாததுனால தான் அந்த நிலைமைக்கு உளவழகி வந்து நிற்பாங்க.
0: உலக இலக்கியங்களை நான் வாசிக்கிறப்போ பெண் எழுத்தாளர்கள் படைப்புகளை நிறைய வாசிச்சிருக்கேன். அவங்க பேசாத பல விஷயங்கள்ல நிறைய கதைகள் எழுதியிருக்கேன். இந்த டெல்டா கதைகளே 9 கதைகள் பெண் சார்ந்த கதைகள் தான்.
1: இளையராஜாவின் காதலிகள்னு ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டு வந்திருக்கீங்களா, அதுல இருக்கிறது எல்லாமே பெண் சார்ந்த கதைகள். ஆண் வந்து பிரதானப்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல.
0: உண்மை அதுதான், அவங்க இல்லாம அது ஆண் இல்லைங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும்.
1: அதே போல உங்களுடைய அந்த கதைகள்ல சொல்றீங்க, பெரும்பாலான பெண்களுக்கு சதுரமான வடிவமைப்பு கொண்ட முகங்கள் கொண்ட பெண்களை அழகிகளாகவே சொல்கிறீங்க. அது என்னங்க சதுரம் வந்து ஒரு அழகான வடிவமைப்பாக சொல்கிறீங்க, அது எப்படி?
0: ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு அழகு உண்டு.
1: எல்லா முகமும் அழகு தான்,
0: எல்லா முகமும் அழகு தான். அந்த அழகுங்கிறது அகத்தின் அழகு, அவங்களுடைய செயல்களின் அழகு. புற அழகு ஒன்று, அக அழகு ஒன்று. புற அழகுங்கிறது பார்த்தோன்னே வியக்கிறது, அக அழகு தான் நம்மளை முதல்ல வசீகரிக்கும், அதாவது இயல்பான அழகு. அதுதான் நான் அதை சொல்லியிருப்பேன். வழியா
1: நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது சதுரமான முகம் கொண்ட,
0: அது எதுக்கு அந்த மாதிரியான நான் வர்ணனை ஒரு முகம் சொல்கிறேன்னா, பொதுவாக வந்து கதையோட நம்பகத்தன்மை இருக்குது. வடிவமைப்பை வந்து நம்ம விசுவல் படுத்தணும், அதான் காட்சிப்படுத்துகிறப்போ தான் அந்த கதாபாத்திரம் வாசகனுக்கு மன இதில் போய் உட்காருங்கிறதுக்காக அப்படியான ஒரு படைப்புகளை நம்ம எழுதுகிறோம்.
1: உங்களுடைய கதைகளில் எப்படி நீங்கள் குழம்ப வாசனம் பிடிச்சி எழுதுனீங்களோ அதே போல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வாசனை சொல்கிறீங்க. ஒருத்தவங்களுக்கு தயிர் வாசனை இருந்துச்சுன்றீங்க, ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச கீரை வாசனை வருதுன்றீங்க, பால் மனம் இருக்குன்றீங்க, நாவல் வாசனை இருக்குன்றீங்க, இப்படி விதவிதமாக மனிதர்கள்ட இருந்து அந்த வாசனை அது எப்படி? ஏன்னா நம்மளுக்கு இந்த அடிக்கிற வெயிலில் வேர்வை வருது, அது என்ன குறியீடா, அது ஏன் அப்படி வைக்கிறீங்க? இல்லை உண்மையிலுமே ஒரு வாசனை வருதா? ஏன்னா அண்மையில் ஒரு சிறுகதை படித்தேன், அதை சொல்லணும். ஒரு அம்மாவோட மகன் இராணுவத்தில் போர்க்களத்தில் அடிபட்டு முகமெல்லாம் மாறிடுது, அவருக்கு அவரேனே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் காலம் கழித்து வர்றாரு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அம்மா நம்மளுடைய மகன் கஷ்டப்படுறானேன்னு துன்புறுத்தக்கூடாதுன்னு அந்த அம்மாட்ட அந்த மாதிரி நான் அவரோட மகனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு பேசிக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா திரும்பி போகிறேன்னு அந்த மகன் சொல்லிட்டு கிளம்பும்போது, ஏண்டா மகனை என்னை விட்டு போகிறேன் அப்படின்னு எப்படிம்மா கண்டுபிடிச்சேன்னு கேட்பான். உன் வாசனையை வச்சு தாண்டா கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி நீங்கள் அந்த வாசனைகளை எழுதுறீங்களே அது என்ன?
0: அது வந்து ஒரு இயல்பாக நடந்தது தான், அதை திட்டமிட்டு செய்யலை. பொதுவாக மனிதர்களுக்கெல்லாம் வாசனை உண்டு. எங்கள் அப்பா மேலே வந்து நான் அந்த சேற்று வாசனையை நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா பொழுதுக்கும் வயலில் வேலை பார்க்குறவங்க, வயலை விட்டால் வீடு, அதிகபட்சமாக கடைத்தூரில் போய் இந்த பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க, அதை விட வேறு ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் சாதாரணமாக அப்பான்னு ஒரு சின்ன வயசில் இருக்க போய் நம்ம நெருங்கி பழகிறப்ப அவங்க சட்டெல்லாம் எடுத்தோம்னா சேத்து வாசனை அடிக்கும். எங்கள் அத்தை மேலே வந்து நான் அந்த தயிர் வாசனை அடிக்கும். ஏன்னா அவங்க அந்த தயிர் கடைகிறது, பால் அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்போ வந்து அதை அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்கல்ல, அதுதானே ஒழிய அது வந்து ஒரு மனித உடம்புலேருந்து வரும்னு தப்பான ஒரு விஷயத்துக்கு நம்ம வரக்கூடாது. அது வந்து அந்த தொழில் சார்ந்து இயங்குறவங்களுக்கு அது இருக்கிற வாய்ப்பு உண்டு.

0: காற்றோர கிராமம், டெல்டா கதைகள் போன்ற சிறுகதை தொகுப்புகளை தந்த எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்கள் தனது அனுபவங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வார். அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இது இலக்கியம் பேசுவோம்.
1: அப்புறம் உங்களுடைய அந்த கதைகள்ல மீன் நண்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய தொழில்நுட்பம் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஊத்தா போட்டு மீன் பிடிக்கலாம்ன்றீங்க. நம்ம வலைய போட்டு மீன் பிடிக்கிறோம்னு கேள்வி, அது என்ன ஊத்தா? அதே போல கிளிக்கியை வச்சு நண்டு பிடிக்கிறோம் அப்படின்னு அந்த தொழில்நுட்பத்தையும் சொல்றது இல்லாமல் அந்த நண்டுடைய வாழ்க்கையை கூட சொல்றீங்க. ஆச்சரியமா இருக்கு. அது எந்த நேரத்தில் பருவம் அடையும், அது எப்போ குட்டி போடும், அது குட்டி போடுறதுக்கு அதுக்கு என்ன வேலை செய்யும், என்ன மாதிரியான உயிர் ஆற்றலோட இயங்குது அப்படின்லாம் சொல்றீங்க. எப்படி இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா?
2: தாத்தாக்கள் விசாரிக்கிறது, அப்பாக்கள் சொன்னது, இது தாண்டி நம்ம களத்துல போய் பாக்குறது. கல்லூரியில படிக்கிற காலத்துல ஒரு 60 வயசு தாத்தா ஒருத்தர் கிளிக்கி ஆட்டிக்கிட்டு இருக்கதை பார்த்தேன். கதையாக நான் கன்வெர்ட் பண்றப்போ அது அந்த காட்சி எனக்கு வருது. கிளிக்கிங்கிறது சின்ன மூங்கில் குச்சி, அந்த மூங்கில் குச்சியில ஒரு சின்ன வளையம் கட்டி அதுல வந்து நத்தையிலே சின்ன நத்தை இருக்குல்ல, அந்த நத்தையை சேகரிச்சு அதுல நைஸா ஓட்ட போட்டு, அது இலை நத்தை கொஞ்சம் முத்திட்டுனா உடஞ்சிரும். ஒரு 20 நத்தையை கட்டுவாங்க அதுல, சின்ன கம்பியில இல்லை வந்து நல்ல அழுத்தமான நூலில் கட்டி அந்த நுண்ணில கட்டியிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த கிளிக்கி சித்திரை மாதத்துலேயோ வைகாசி மாதத்துலேயோ லைட்டாக போய் மூவ் பண்ணுறப்போ உள்ளே இருக்கிற நண்டுக்கு வந்து மழை பெய்கிற மாதிரியான ஒரு ஓசை கிடைக்கும்.
1: எப்படியெல்லாம் ஏமாத்திரிய?
2: அது வேட்டையினுடைய நுட்பம். கடும் வெயிலில் வெடிச்சிருக்கோம், நீங்கள் வெட்டி பிடிக்க முடியாது நண்டை. தண்ணி வந்தால் தான் வெளில வரும். தண்ணியை நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா வெளில வந்துடும். லைட்டாக அதில் தண்ணி ஊற்றி அப்படியே அதுக்குன்னு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க. சூரிய கத்தினி போயிருது, அது மேலே வர்றப்ப அப்படியே கீழே சொல்லி விடுவாங்க, அது லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் பிடிச்சிடுவாங்க.
1: அடுத்த மழை வர வரைக்கும் அந்த ஈரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தையும் அந்த நண்டு வச்சுக்கிட்டு
2: வச்சிருக்கு. அதுக்கான உடல் வடிவமைப்பு அதுக்கு உண்டு. கடல் நண்டை விட இதுதான் பெஸ்ட்னு சொல்றாங்க. அதிக சத்து இருக்கு. அதுல வந்து பால் நண்டுங்கிற ஒரு நண்டு ஒன்று இருக்கு, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ரசாயனம் கலந்த உரங்களை நம்ம பயன்படுத்தணுமோ நண்டுகள்லேயே பல நண்டு, அதுல கடு நண்டுலாம் இருக்கு. சில நண்டுலாம் கையை கொடுத்துட்டீங்கன்னா விரல் தனியா வந்துடும். கடல் நண்டு மாதிரிலாம் கிடையாது. அதனாலதான் அந்த நண்டு சாப்பிட்டா அவ்வளவு உடல் வலிமை உண்டு, நோய் எதிர்ப்பு சக்தியா அந்த அளவுக்கு தரும்.
1: ரசாயன உரங்கள் வந்த ஒருபாடு தான் அங்கே இருக்கிற பயிரை கூட எடுத்து பயிர் வைக்கிறதுக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உங்களுடைய கதைகள்லேயே சொல்கிறீங்க, வெற்றிலைக்கு அந்த சாம்பல் நிறம் அடிச்சிருச்சுன்னா கோமியம் தான் தெளிச்சிட்டாங்க.
2: அந்த குடிக்கால் கறி கதையிலையா?
1: அந்த காலத்தில் என்ன உரங்கள் பயன்படுத்துகிறாங்க?
2: இந்த காலம்னு சொல்ல முடியாது. 1970களிலே ரசாயன உரங்கள் வந்துருச்சு. பசுமை புரட்சியை உண்டாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. நவீன ரக விதைகளை கொண்டாடுறாங்க, நவீன ரக மருந்துகளை கொண்டாடுறாங்க, உரங்களை கொண்டாடுறாங்க, பூச்சிக்கொல்லிகளை கொண்டாடுறாங்க. அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி மகசூலை பெருக்கணும்னு நினைக்கிறாங்க. 1956 மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. விவசாயத்தின் மேலே பெருசாக ஆர்வம் இல்லாமல் போகுது மக்களுக்கு. அப்போ நவீன ரகம் எதுவுமே இல்லை, தொழில்நுட்பம் எதுவும் இல்லை விவசாயத்தில் அப்படிங்கிறப்போ 1960களிலேருந்தே தொடங்குதுன்னு வச்சுங்க. சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு 5 ஆண்டு திட்டங்களுக்கு பிறகு நிறைய மாற்றங்களை கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மிக சிறந்த தொழில்நுட்பம் இருந்திருக்கு. அது வந்து ஏக்கமாக இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனாக அதை வந்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 156 பூர்வீக அரிசி இருக்கு. நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை வியாதியே வராதுங்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற இப்போ நவீன ரக அரிசி இதில் நீங்கள் சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே சர்க்கரை ஏறிடும், சர்க்கரையே இல்லாதவங்களுக்கு.
1: மருத்துவர்கள் பல பேர் வந்து பாரம்பரிய அரிசிக்கு போங்க, இல்லை தானியங்களுக்கு போங்க அப்படின்னு தான் இன்னைக்கு பரிந்துரை செய்கிறாங்க. ஏன்னா அதில் அந்த கிளைசிமியா இண்டெக்ஸ் வந்து
2: ரொம்ப கம்மியாக
1: இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்புங்க.

0: முக்கியமாக எனக்கு ஒரே ஒரு ஊரை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். வாஞ்சியம். அந்த ஊர் நாலு வகையான மண் இருக்குது அப்படின்றீங்க. ஒரு பக்கட்டு வெத்தலை போடுவாங்க, ஒரு பக்கட்டு நெல், ஒரு பக்கட்டு மரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி போகும், இன்னொரு பக்கட்டு வேற பயிர். ஒரே ஊரில் நாலு வகையான மண். அந்த ஊருக்கு தஞ்சை மாவட்டத்துடைய பல பகுதியிலிருந்து வேலைக்கு வருவாங்கன்னு சொல்கிறீங்க. நல்லா செழித்து இருந்த பூமி அப்படின்றீங்க. அந்த வாஞ்சிய ஊரை படிக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது, வாஞ்சியத்துக்கு போனால் கூட தேவையோன்னு தோணுது.
1: அது என்னென்னா வெட்டாற்று கரையில் இருக்க அந்த ஊர், வெள்ளம் வர்ற காலங்களில் பெரிய உடைப்பு ஏற்பட்டு அந்த மண்ணை ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு மாதிரியாக மாறி இருக்கு. அது வந்து இயல்பாகவே, அது வந்து இயற்கை அளித்த வரம் தான், இது வந்து கற்பனை இல்லை, உண்மைதான். நம்ம ஒருங்கிணைந்த தஞ்சையே வந்து நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. கிழக்கேருந்து நம்ம வந்தோம்னா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடிக்கரைங்கிறது நெய்தல் நிலம். அப்படியே நீட்டு வந்தோம்னா முத்துப்பேட்டை வரைக்கும், பட்டுக்கோட்டை வரைக்கும் நெய்தல் நிலம் இருக்குது. அப்படியே ஒரு அமைப்பு. அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையே வேற, அங்கே பேசுகிற வட்டார மொழியே வேற, மாவட்ட நிர்வாக அமைப்பு ஒன்று, ஆனால் அவங்க பேசுகிற மொழி மாறுது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம இங்கேங்கிறத அங்கே இஞ்சேங்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. மேலத்தஞ்சை நீடாமங்கலம் வரைக்கும் செம்மண் வகையை சேர்ந்த மண். இந்த மண்ணில் வந்து நீங்கள் என்னன்னாலும் சாகுபடி பண்ணலாம். ஆனால் நீடாமங்கலத்துக்கு அந்த நீங்கள் போனீங்கன்னா நெல் மட்டும்தான் சாகுபடி பண்ண முடியும், ஏன்னா அது வண்டல். அப்படியே நேரம் இந்த பக்கம் போங்க, கும்பகோணம் அந்த சைடெலாம் வெற்றிலிருந்து ஆரம்பித்து எல்லா காய்கறியும் போயிடும். நெல்லும் பண்ணலாம், மேலத்தஞ்சியில் வாழை பண்ணலாம். நீங்கள் கீழே தஞ்சையில் வாழை பண்ண முடியாது, அதுக்கான மகசூல் கிடைக்காது. இன்னொன்று இயற்கை ரீதியாகவும் கிடைக்காது, ஏன்னா புயல் அதிகமாக அடிக்கிறது கீழே தஞ்சையில், மேலே தஞ்சையில் குறைவு, அதோடய தாக்கம் கம்மி. கீழே தஞ்சை வேதாநிலத்தில் புகையில இருக்குல்ல, அது சாகுபடி பண்ணுவாங்க. ஆனால் மேலே தஞ்சையில் அது பண்ண முடியாது. மண் என்ன தன்மையாக இருக்கோ அந்த மண் தன்மையிலேருந்து
0: முடிவு பண்ணுது.
1: அந்த மனிதனுடைய பண்பு மாறுது, அவனுடைய மொழியும் மாறுது, அவனுடைய வாழ்க்கை முறையும் மாறுது, அந்த சுற்றுச்சூழல் தான் அவனை தகவமைக்குது. அது வந்து இயற்கை தான் நம்மளை வந்து வடிவமைக்கிறதுங்கிறது தான் இதோடைய அடிப்படை உண்மைன்னு நான் நினைக்கிறேன்.
0: அப்புறம் இந்த வீட்டில் ஆளோடின்னு சொல்கிறீங்களீங்க, ஆளோடினா என்னங்க? வீட்டில் எந்த ஏரியாவை சொல்ல வர்றீங்க? வீட்டில்
1: திண்ணை தான் ஆளோடின்னு சொல்லுவாங்க. பழைய தஞ்சாவூர் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய ஓட்டு வீடுகளில் திண்ணைங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. திண்ணைங்கிறது காலப்போக்கில் மாறினது தான். ஆளோடி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்கும், சதுரடியில் சொல்லணும்னா ஒரு 1000 சதுரடி இருக்கும். இன்றைக்கி கணக்குப்படி சொல்லணும்னா வீடு வந்து கதவோடு முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட ஒரு கனசதுரமாக யார் வந்தாலும் அதில் தான் தங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் ஆளோடின்னு பேர். தஞ்சாவூரில் பழைய வீடில் கசாலைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது சமையலறை. திண்ணைங்கிறதுக்கு ஆளோடி.
0: இப்போ அண்மையில் நீங்கள் வெளியிட்ட உதம்பல் நாவல் வந்து கீழ வெண்மணி குறித்து நாவல் அப்படின்னு கேள்விப்படுறோம். அதுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி

0: சோலை சுந்தரபெருமாள் சென்னன்னு நாவல் எழுதியிருக்காங்க. குருதி புன்னன் இந்திரா பார்த்தசாரதி எழுதியிருக்காங்க. அப்புறம் இன்னும் இருவர் எழுதியிருக்கிறதாக கேள்விப்படுறவங்க. மறுபடியும் கீழ வெண்மணி குறித்தே பேசுறதுக்கு என்ன கட்டாயம், ஏன் உதம்பல் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அந்த சமூக அமைப்பு எப்படி இருந்தது? நிலம் இருப்பவர்களுக்கும் நிலம் இல்லாதவர்களுக்குமான முரண்பாடு எப்படி இருந்துச்சு? பிரிவினை எப்படி இருந்துச்சு? இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த இணக்கம் உறவு முறை எப்படி இருந்துச்சு? ஊர் அமைப்பு முறை எப்படி இருந்துச்சு? இந்த சம்பவம் எப்படி உருக்கொள்ளுது? அந்த சம்பவம் வந்து எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் பார்வையோடும் ப்ளஸ் சமூகவியல் சார்ந்தும் நான் எழுதியிருக்கேன்.
0: சிறப்புங்க ஐயா. இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய இலக்கிய அனுபவங்கள், அதாவது எப்படி வந்து டெல்டா மக்களுடைய கதையை எழுதுனீங்க அப்படிங்கிறத, அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பு, அங்கே புழங்கக்கூடிய உயிரினங்கள்,

0: அமைப்பு, அங்கே புழங்கக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள், அப்புறம் அங்கே மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அமையுது, அதை ஒட்டி எப்படி திருவிழாக்கள் வருது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுடைய இலக்கிய பயணம் இன்னும் மனநிறைவோடு அமையணும்னு வாழ்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் தூண்டில் முள் வளைவுகள் என்ற குறு நாவல்களின் தொகுப்பாசிரியரும் எழுத்தாளருமான சிவக்குமார் முத்தையா அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன்.
3: நேரம் 11:53, 40 நொடி. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல் படம் உள்ளம் கொள்ளை போகுதே.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 12:10. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நிகழ்ச்சி நிரல் இன்று பிற்பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஹெர்னியா எனப்படும் குடல் இறக்கம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜிஸ் செல்வகணேசன் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 திரை இசை கேட்கலாம். 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் திரை இசை கேட்கலாம். 1:55 2:15 திரை இசை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 தேநீர் நேரம், இதில் திரை இசை இடம்பெறும். மாலை 4:02 வானிலை அறிக்கையை தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 முல்லைச்சரம், இதில் திரை இசை கேட்கலாம். மாலை 6:00 மீண்டும் நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 திரை இசை. 6:20 6:40 இரவு 7:00 திரை இசை.

இன்றிரவு 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன் அவர்கள். 7:25 திரைசை, 7:30 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான உழவருக்கு ஒரு சிந்தனை, பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை கே சுப்புலட்சுமி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். ரைசோபியத்தின் அவசியம், இதனை குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவக்குமார் அவர்கள். இரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 8:30 இரவு 9:15 திரைசை கேட்கலாம். இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் திரைசை, இரவு 11 மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5 வரை விடியும் வரை திரைசை, நாளை அதிகாலை 5 முதல் 5:54 மங்களநாதம்.

நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே. குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேட்டு மகிழுங்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: is based on multiple FIRs filed against the company and its founders in connection with allegations of cheating and fraud. ED said there are multiple FIRs registered against the company related to suicide committed by the victims. External Affairs Minister Dr. S. Jaishankar has emphasized on India's burgeoning role as a pillar of global economic stability and highlighted the nation's significant contribution to international prosperity. The minister made these remarks during an address to representatives from various sections of Surinamese society in Suriname.
1: India contributes to the 17% of the total global growth. We help to de-risk the international economy. We help to give more possibilities. We are creating more options. We are today negotiating and concluding more free trade agreements for countries to avail of it. And along with that, we are trying to create a global footprint so that our impact on the international economy and the de-risking of the world is as impactful, as far-reaching as possible.
0: Minister of State for External Affairs Kirti Vardhan Singh has said that India's approach to migration is guided by the core operational principles of protection of migrants, comprehensive governance across the migration life cycle, and strong international cooperation. The minister was addressing the heads of delegations to the second International Migration Review Forum at the Permanent Mission of India to the United Nations, New York. Mr. Singh highlighted that India has concluded comprehensive bilateral mobility agreements and MOUs with 23 countries and is pursuing several more to create sustainable pathways for fair and ethical mobility. The minister underlined that migration is ultimately about people, their aspirations, resilience, and contributions. He added that India's endeavour is to build an inclusive, humane, and future-ready framework. In IPL cricket, Delhi Capitals will face Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. And with that, we end this news bulletin.
2: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சங்கீத சாரல் டி கலைமகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், ஒருத்தி மகனாய் பிறந்த ஆண்டாள் திருப்பாவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
4: புதுமையாய்,
3: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
4: இரவு பொழுதின் இனிமையாய்,
3: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
4: குமரி பண்பலை 101.
3: குமரி பண்பலை 101.
4: நேர்கள் இணைந்திருப்பது எத்திக்கிலும் தித்திக்கும் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:10 ஆரம்பமாகிறது. மனம் நினையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் வரவிருக்கும் முதல் பாடல் இருவல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து.

எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: கேட்டது கலைக்கோயில் படப்பாடல்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: அவளா சொன்னா.

0: செல்வம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம்.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 12:22. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

0: கேட்டது கண் கண்ட தெய்வம் பட பாடல்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேர்களே, இது உங்களுக்கான ரிமைண்டர். இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் ஹெர்னியா எனப்படும் குடல் இறக்கம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வகணேசன் அவர்கள். நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு பயன்பெறுங்கள். பன்னிரண்டு மணி 27 நிமிடத்தில் இனிவரும் பாடல் மதன மாளிகை படத்திலிருந்து.

நேயர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதனைத் தொடர்ந்து பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை கே சுப்புலட்சுமி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் ரைசோபியத்தின் அவசியம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவக்குமார் அவர்கள். நேரம் 12:30. நேயர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில் இனி கேட்போம் ராமு படப்பாடல்.

நேயர்களே, நேரம் இப்போது 12:35. மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில். இனி கேட்போம் நெஞ்சிருக்கும் வரை.

நேர்களை, இது உங்களின் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஹெர்னியா எனப்படும் குடல் இறக்கம் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜிஷ் செல்வகணேசன் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காமல் கேட்டு பயன்பெறுங்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக தாவேக இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகே உள்ள பனையூரில் தாவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகாவும் தாவேகாவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 791,654 பேர் தேர்வெழுதினர். இதில் 753,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வு எழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட

0: இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1946 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 வந்து 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பா தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்துல இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18 வயதுக்குட்பட்ட வங்கி கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப்

வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஒரு புன்னகையாய்,
1: இதழ் ஒரு புன்னகையாய்,
0: தேனூரும் பூந்தோட்டமாய்,
1: தேனூரும் பூந்தோட்டமாய்,
0: என்றும் உங்களுடன் உறவாடும்,
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101,
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101, இது நாகர்கோவில் வானொலி நிலையம்.
3: நலமாய் வாழ்வோம்.
4: ஹெர்னியா எனப்படும் குடலிறக்கம் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜிஸ் செல்வகணேசன் அவர்கள்.
5: இந்த ஹெர்னியாங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஹெர்னியாங்கிறது ஒரு காமனான நோய். இந்த ஹெர்னியாவுடைய பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் இல்ல ஒரு 80-85% பேர் அதை வந்து கண்டுக்காம அப்படியே விடுறது. பிரச்சனை ஒன்றும் பண்ணலல்ல, அதனால எதுக்கு அதை போய் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் ஒப்பீனியன் எதுவும் கேட்காம இருக்கிறது, இல்ல டாக்டர் வந்து ஒப்பீனியன் கேட்டு அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் சரி நமக்கு தொந்தரவு பண்ணாதனால நம்ம இப்ப வேண்டாம் பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலத்தை நகர்த்தி வைக்கிறதும் பெரிய தப்பா இருக்குது. இது ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த ஹெர்னியா எடுத்துக்கிட்டோம்னா தொந்தரவு இருக்காதுதான், நிறைய பேருக்கு அது தொந்தரவு இருக்காது. 80-90% பேருக்கு அது எந்த தொந்தரவும் இருக்காது. வருஷ கணக்குலயோ இல்ல மாச கணக்குலயோ அது அப்படியே இருந்துட்டே இருக்கும். பட் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது திடீர்னு பிளாக் ஆகி போயிடலாம், அடைச்சி அடைப்பு ஏற்படலாம். அந்த அடைப்பு ஏற்படுறதுனால சில மோசமான நோய் அதுல இருந்து வரலாம். அதாவது குடல் வந்து அதுல மாட்டிக்கிச்சுன்னா குடல கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னா வந்து அது வந்து குடல் அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்டா மாறிடும். ஸோ அந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து முதலேயே நம்ம சர்ஜரி பண்ணி அதை மாத்துறோம். சரி, எப்போ நம்ம சர்ஜரி பண்ணோம், சரி நம்ம எப்போ அதை கண்டுபிடிக்கிறோமோ அப்பவே சர்ஜரி பண்றதுதான் நல்லது. இல்ல அது எனக்கு தான் எந்த தொந்தரவும் இல்லை, ரொம்ப சின்ன

0: ஹெரன்யா எனப்படும் குடலிறக்கம் குறித்து விளக்கியவர் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜிஸ் செல்வகணேசன் அவர்கள்.
1: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
6: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
7: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள்.
1: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
8: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
9: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
8: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
9: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
7: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் விக்ரம் வேதா.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேர்களே.
1: மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
3: தூய்மையின் நம்பிக்கை
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
3: தொடர்புக்கு
2: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
3: செண்பகராமன் புதூர்,
2: செல்
3: 7305-36-50-16.
0: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் கடல்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை கே சுப்புலட்சுமி அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், ரைசோபியத்தின் அவசியம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. நேரம் 1:11. ஹாய் ஸ்நேகிதியே, இதில் திரை இசை. திரை இசையில் கேட்கவிருக்கும் பாடலின் படம் சப்தம்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8-9-10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
3: நேரம் அப்படி அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:15 ஆகிவிட்டது. அடுத்ததாக திரையில் கேட்கவிருக்கும் பாடலின் படம் ஆகா கல்யாணம்.

கண்காட்சி வரும் ஏப்ரல் 9 முதல் மே 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு விஏவில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடார் டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தீஸ்குல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.

0: நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
1: நேரம் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கல. நேரம் 1:24 ஆகிவிட்டது. அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீரம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் உங்களுக்காக.

0: பண்ணிக்கடா இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

நேரம் 1:38 ஆகிவிட்டது. இது நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கிட்ட பாருங்க, ரொம்ப பிடிக்கும்.

0: வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
1: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
0: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
1: அச்சச்சா
0: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
1: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வை.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தாவேகா முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள இக்கட்சிக்கு போதிய பெரும்பான்மை பலம் இல்லாததால் இதுகுறித்து கட்சித் தலைவர் திரு விஜய் சட்ட வல்லுநர்களுடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை உறுப்பினர்களை பெறுவதில் அக்கட்சிக்கு சிக்கல் நீடிக்கும் நிலையில் அக்கட்சி உறுப்பினர்களுடன் இது தொடர்பாக அவர் ஆலோசனை கலந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனைகள் இன்று தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆதரவு வழங்குவது குறித்த முடிவை கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதேபோல் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அரசு அமைப்பதற்காக ஆளுநரின் நடவடிக்கையில் பாஜகவிற்கு எவ்வித பங்கும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் தீர்ப்பை மதித்து தாவேக ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார். ஜனநாயகத்தில் இது முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயின. சென்னையில் இன்று தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சந்திரமோகன், 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. சிவகங்கை இரண்டாவது இடம், மூன்றாவது இடத்தில் திருச்சி மாவட்டம். சில மாணவர்களுக்கு வந்து எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவா மதிப்பெண்கள் வந்திருந்தால் இல்ல தேர்ச்சி பெறவில்லை என்றால் கூட கவலை வேண்டாம். அடுத்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள்.
0: மாணவிகள் 97% பேரும் மாணவர்கள் 93.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 7,53,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவர்களை விட மாணவிகள் 3.81% கூடுதலாக தேர்ச்சியடைந்துள்ளனர். மாநிலத்தில் 98.87% தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. இதுகுறித்து அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி பேசுகையில்,
2: தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம்.
0: 98.05% தேர்ச்சியுடன் சிவகங்கை

0: மாவட்டம் இரண்டாவது இடத்தில் உள்ளது. 6,811 மாற்றுத்திறனாளிகளும் 238 சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25,000-க்கும் மேற்பட்ட தனித்தேர்வர்கள் தேர்வெழுதிய நிலையில் 6,171 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6,945 பேர் 100-க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். கணிதத்தில் 732 மாணாக்கரும், தமிழ்மொழி பாடத்தில் 83 பேரும், ஆங்கிலத்தில் 21 பேரும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 பேரும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 1,946 மாணாக்கரும் 100-க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 13ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கூறியுள்ளார்.
1: தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2026 முதல் வழங்கப்படும். விடைத்தாள் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல். இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி உறாத மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் புதிய அரசு உருவாக காலதாமதம் ஏற்படும் நிலையில் 12ஆம் வகுப்பு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட ஆளுநர் திரு ஆர்.வி. அர்லேக்கர் பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செஞ்சிலுவை சங்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி அச்சங்கத்தின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அக்கறையுடன் கூடிய வலுவான சமூகத்தை படைக்க நாம் உறுதியேற்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசௌந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டது. நாட்டில் ஆரம்ப சுகாதார மருத்துவ குழுக்களை வலுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சியை மத்திய சுகாதார அமைச்சர் திரு J.P. Nadda புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்தார். மருத்துவ முன்களப் பணியாளர்கள் விரைந்து மருத்துவ சேவைகள் திறமையுடன் வழங்க இந்த பயிற்சி வழிகோலுகிறது. ஆரம்ப சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியால் மருத்துவ சேவையின் தரம் உயர்வதோடு உயர்நிலை மருத்துவர்களின் பணிச்சுமை குறைய வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால பொது சுகாதார கட்டமைப்பின் மீது பொதுமக்களுக்கான நம்பிக்கையை அதிகரிக்க இது வழிகோலுகிறது. பயிற்சி நிலையிலான சீர்திருத்தம் மட்டுமல்லாமல் எதிர்கால பொது சுகாதாரத்திற்கான முதலீடு இது என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நொச்சியம் உள்ளிட்ட கிராமங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டிற்கான இலவச கோடைகால பயிற்சி முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 31ஆம் தேதி வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறும் என்று மாவட்ட நூலக அலுவலர் திரு ஜான் பாஷா கூறுகிறார்.
2: வாசரோட்டம் இணைந்து நடத்தும் இம்முகாமில் 10 வயதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. அரசங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு அருணவாளன் ஜப்பானிய காகித மடிப்பு கலைகளை உருவாக்கும் ஓரிகாமி பயிற்சி நடைபெறும்.
0: திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் கோடை மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை பிறப்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்தி மலை, அமனலிங்கேஸ்வரர் கோவில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோவில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்க கூடும் என்பதால் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திருமூர்த்தி மலையிலிருந்து சபரீஷ்.
0: விழுப்புரத்தில் வெண்டைக்காய் விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: விழுப்புரம் மாவட்டத்தின் கோலியனூர் ஒன்றியம், காணை ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 45,000 முதல் 50,000 வரை செலவாகும் இந்த வெண்டைக்காய் சாகுபடி இந்த ஆண்டு குறைவான மகசூலையே பெற்றுள்ளது. மழை குறைவாக உள்ளதாலும் போதிய அளவு நீர் பற்றாக்குறையாலும் பூச்சி தாக்குதலாலும் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்ல

0: குறைவான மகசூலையே பெற்றுள்ளது. மழை குறைவாக உள்ளதாலும் போதிய அளவு நீர் பற்றாக்குறையாலும் பூச்சி தாக்குதலாலும் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்லட்டி சாலையில் சுற்றுலா வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மசனக்குடியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலைகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12 தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆடவர் கபடி போட்டியில் கரூர் அணி முதல் பரிசை வென்றுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101, இது நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1:55. அடுத்ததாக நீங்க கேட்கவிருக்கும் பாடலின் படம் மேகா.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலை 101.
1: காற்றின் அலைகளில் தவிழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். நேரம் 2:15. திரை இசை கேட்கலாம் நேயர்களே. அதற்கு முன்பதாக
2: Ponchesly Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesly Super Speciality Hospital.
1: கேட்கவிருக்கும் பாடலின் படம் காக்கா முட்டை.

இது நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி எஃப்எம் 101. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கல. நேரம் 2:25 ஆகிவிட்டது. அடுத்ததாக நீங்க கேட்கவிருக்கும் பாடலின் படம் இவன் வேற மாதிரி.

ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் ஏப்ரல் 9 முதல் மே 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோட் ரோட், நாகர்கோவில்.

0: வில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு ஓமாங்க விளம்பரதார நிகழ்ச்சி மறவாத கேட்பீர் நேர்களே. அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்கு காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்று நேற்று நாளை.

தமிழ்நாட்டின் சில இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பதிவானது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 14 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலத்தில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி, சிவகங்கை, வீரகனூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, கரூர் மாவட்டம் தோகைமலை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி, நிலக்கோட்டை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மண்டபம், மேலூர், ஆண்டிப்பட்டி, வேடசந்தூர், பரமத்தி வேலூர், கள்ளன்றி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், காங்கேயம், பழனி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஈரோடு, வாடிப்பட்டி, குண்டாரணை, கவுந்தப்பாடி, மோகனூர், கீழச்செருபாய் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருப்பூர் தெற்கு, பெரியகுளம், திண்டுக்கல், குறுவடி, பஞ்சப்பட்டி, முதுகளத்தூர், தானியமங்கலம், பெருந்துறை, பெரியகுளம், கொடிவேரி, ஹாரிசன், சோழவந்தான், உட்பிரையர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காமாட்சிபுரம், பரங்கிப்பேட்டை, வாலிநோக்கம், தென்பரநாடு, மதுரை, நத்தம், அரவக்குறிச்சி, மதுரை வடக்கு, மேலூர், விருதாச்சலம், கடவுர் வட்டாட்சியர் அலுவலகம், வெள்ளக்கோயில், கிண்ணக்கோரை, சூரலக்கோடு, கடலாடி, தியாகதுர்கம், வெம்பாக்கோட்டை, முசிறி, தஞ்சாவூர், போடிநாயக்கனூர், அகரம் சீகூர், உடையாளிப்பட்டி, மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.9 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 19.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அதிகளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. குமரி கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மிக குறைந்த அளவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை

0: ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமானது முதல் பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவிற்காக தாவேகா காத்திருக்கிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இடதுசாரி கட்சிகளும் இது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அக்கட்சியின் தலைமையகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். தாவேகா ஆட்சி அமைப்பதை பிஜேபி தடுக்கவில்லை என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணையமைச்சருமான டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக பிஜேபி ஆதரவுடன் திமுக மற்றும் அஇஅதிமுக பேச்சு நடத்தி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ராஜேஷ் சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத் மணிஷா, துருவ் ராவத் சூரஜ் கோலா மற்றும் அர்ஜுன் ரெட்டி அச்சுதாதித்ய ராவ் இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா லெபனான் இடையேயான ஆட்டம் தற்போது சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கிசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: இது நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி எஃப்எம் 101. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் 3:02, தேனி நேரம். இதில் திரையிசை. திரையிசையில் முதலாவதாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் அப்படின்ற திரைப்படத்தில் அருமையான பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு ஓமாங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி மறவாது கேட்பீர்களே.

0: அலங்காரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு. தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511. SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: அடுத்ததாக ஒரு பாடல். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவா மனசுல சக்தி.

0: மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
2: நேரலுக்கு நினைவுபடுத்திடலாம், இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை கே சுப்பலட்சுமி அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், ரைசோவியத்தின் அவசியம் தகவல்களை தருகிறார். பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். மறவாது கேட்பீர் நேர்களே. நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்கல. நேரம் 3:15 ஆகிவிட்டது. அடுத்ததான் ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரடி நீ மோகினி.

0: பாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் மன்மதன்.

0: புனித ஜோசப் சட்ட கல்லூரி குமாரபுரம் ஆரல்வாய் மொழி.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: கல்வி சேவையில் 17 ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
3: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
0: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
0: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி.
3: விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
0: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
3: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
0: ஆர்டி.

0: Artificial Intelligence and Data Science, Cyber Security,
1: Microbiology, Visual Communication, Corporate Secretaryship,
0: முதுகலையில் English, Mathematics,
1: Computer Science, Commerce, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள், முனைவர் பட்டத்தில்
0: English, Commerce.
1: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
2: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் 24.

0: Leslie Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Leslie Super Speciality Hospital.
2: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
3: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
2: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
3: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
2: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
3: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.

0: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
2: செல் நம்பர் 9488230666
1: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: மகளிருக்கான மகப்பேறுகால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
4: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
5: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
6: இது நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி FM 101. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 3:52 ஆகிவிட்டது. அடுத்து அவங்க ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்கி திரைப்படத்தில் இடம்பெற்றது.

0: சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் தாவேகா அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க உள்ளார். தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ள பிஜேபி விரும்பவில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜீத் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷுசூவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரிப்பண்பலை 101. நேரம் இப்போது 4:02:30.

மாலை நேரத்தில் நம் மனதோடு இசை பாட வருகிறது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம்.

நீங்களே காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. திரு இசையில் இனி வரும் பாடலின் படம் சண்டி வீரன்.

நேரம் இப்போது 4:12:35. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் தாண்டவம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:30 உழவர் உலகம். இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை கே சுப்புலட்சுமி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் ரைசோபியத்தின் அவசியம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். கேட்க மறவாதீர். இனிமையான இந்த மாலை நேரத்தில் நம் மனதோடு இசை பாடிக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் கச்சேரி ஆரம்பம்.

நேரம் இப்போது 4:23. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. நேர்களை திரையிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலின் படம் சமர்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்களே, இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை.

0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களும் ECI நெட் கைபேசி செயலியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உள்பட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ஷாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஜுசோவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜிசாவில் இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:02. நேர்களே, இப்போது கேட்கலாம்
4: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. வெப்பசலனத்தை தவிர்ப்பது எப்படி? தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை துறையின் துணைத் தலைவர் டாக்டர் தாமஸ் கிங்ஸ்லி அவர்கள்.
5: நாகர்கோயில் குமரி FM ஆல் இண்டியா ரேடியோ நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் தாமஸ் கிங்ஸ்லி, கன்னியாகுமரி அரசு மருத்துவமனை ஆசாரிப்பள்ளத்தின் அவசர சிகிச்சை துறையின் துறை தலைவராக இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வெப்ப அலை சம்பந்தமாக ஒரு சில அறிவுரைகள் கூற விரும்புகிறேன். இப்பொழுது நம்மளுக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். தமிழக அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதல்வர், கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆசாரிப்பள்ளம் ஆகியவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த அறிவுரையை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புடைய நார்மல் டெம்பரேச்சர் 37 டிகிரி. இப்போ இதிலிருந்து அதிகமாகும் போது தான், அதாவது வெப்ப அலையில நம்ம பாதிக்கப்படும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுகின்றன. என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படலாம் என்றால், வேர்வை அதிகமாகலாம். ஸோ வேர்வை அதிகமாகும் போது நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா, ஸ்வெட்டிங் கூடும்போது அந்த நீர் சத்தம் உப்பு சத்தம் உடம்புலேருந்து வெளியில் போயிடும். ஸோ போகும்போது கொஞ்சம் டெம்பரேச்சர் குறையும். குறையணுங்கிறதுக்காக தான் நம்ம உடம்பு அந்த மாதிரி பண்ணுது. பட் அப்படி பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா, உப்பு சத்தம் நீர் சத்தம் அதிகமாக போகிறனால டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு மருத்துவ நிகழ்வு உடம்புல நிகழ்கிறது. ஸோ இது எந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணும், பொதுமக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இது வந்து ஒரு தலை சுத்தலாம், டயர்டாக இருந்த மாதிரி இருக்கலாம், ரொம்ப தாகம் எடுக்கலாம், தண்ணி தாகம் எடுக்கலாம், அதிகமாக அளவுக்கு அதிகமாக தாகம் எடுக்கலாம், தலைவலிக்கலாம், தலை சுற்றலாம், தசை பிடிப்புகள் ஏற்படலாம், சிறுநீர் வெளியேறுவது குறையலாம் தண்ணி சத்து குறையிறனால, கடைசியில் வலிப்பு கூட வரலாம், தலை சுற்றி மயக்கம் போடலாம், வலிப்பு கூட வரலாம். இதுதான் நம்மளுக்கு பேஷண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கும். பாதிப்பு வரலாம் அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு வரலாம், வயதானவர்களுக்கு வரலாம், கூட வேற வியாதிகள் இருக்கிறவங்க, சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், இல்லை இருதய வியாதி இருக்கலாம், இல்லை கிட்னி பிரச்சனை இருக்கலாம், இல்லை நுரையீரல் வியாதி இருக்கலாம், இல்லை ஈரல்ல பிரச்சனை இருக்கலாம். ஸோ எந்த விதமான நோய்கள் அவர்களுக்கு இருந்தாலும் இந்த பாதிப்பு அதிகமாக வரும். ஸோ வயதானவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே வரும். அதே மாதிரி சின்ன குழந்தைகளையோ வயசானவங்களையோ காரில் வச்சு பூட்டிட்டு போகக்கூடாது. ஸோ அதுவும் ஹீட் ஜெனரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதிகமாக பாதிப்பு வரலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரி, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டோட ஒரு பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது முதலுதவி என்ன செய்வது அப்படிங்கிறது

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தாவேக அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணிகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான

பொதுவாக ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், பக்கவாதம், மாரடைப்பு அப்படின்லாம் பார்க்கும்போது உடனடியாக நம்ம மருத்துவமனைக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இதுதான் அறிவுரை. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் தாமதிக்கிறது வந்து உயிருக்கு ஆபத்து. இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அறிவுரை. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வெப்ப அலையினால் வர்ற நிகழ்வுகள், அந்த மயக்கம் இல்லை அந்த பாதிப்புனால வரும்போது இதுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னா, கூல் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேட்டர் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லுவாங்க. அப்படின்னா முதல்ல அந்த சூட்டை தணிக்க வேண்டும், அதுக்கு பிறகு அந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். அதான் ஷிஃப்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, முதல்ல வந்து சூட்டை தணிக்க வேண்டும். ஏன்னா ஷிஃப்ட் பண்ணுறது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஆகலாம், டிராஃபிக் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த டிலேனால பாதிப்பு இன்னும் அதிகமாகும், உயிருக்கு கூட பாதிப்பாக வரலாம். அதனால இந்த சிச்சுவேஷனில் மட்டும் கூல் ஃபர்ஸ்ட், அதாவது குளிர்படுத்த வேண்டும், அதாவது சூட்டை தணிக்க வேண்டும், அதுக்கு பிறகு தான் டிரான்ஸ்போர்ட், அவங்கள ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அறிவுரை. ஸோ எப்படி கூல் பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு பை ஸ்டாண்டர்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு ஷேடுக்கு கொண்டு போயிடும். இப்போ ரோட்டு ஓரத்தில் ஒருத்தர் விழுந்திருக்காரு, இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ பொது இடத்துல இருக்காரு அப்படின்னா, நிழலான இடத்துக்கு அவங்கள கொண்டு போகணும். அது ஃபஸ்ட்டு, முதல்ல அவங்கள எழுப்பக்கூடாது, தலையை தூக்கக்கூடாது, நிழலான கொண்டு போய் அப்படியே தந்தையில் அப்படியே படுக்க வச்சிட வேண்டியதான். நிழலான இடத்துக்கு கொண்டு போன பிறகு அது பிறகு அவங்களுக்கு குடிக்கிறக்கு, கான்ஷியஸாக இருந்தாங்க அப்படின்னா குடிக்கிறக்கு, குடிக்கிறக்கு தண்ணீரோ உப்பு கரைசலோ இல்லை சம் ஜூஸோ, தண்ணி வந்து யார்கிட்ட கேட்டாலும் தருவாங்க, பக்கத்து வீட்டில் கேட்டாலும் தருவாங்க, எந்த கடையில் கேட்டாலும் ஒரு அவசரத்துக்கு தரதான் போகிறாங்க. ஸோ அதை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். ஒரு இளநியை கொடுக்கலாம், ஒரு லஸ்ஸியை கொடுக்கலாம், ஒரு லெமன் ஜூஸ் கொடுக்கலாம், ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கலாம், ஏதோ கையில் இருக்கிறது, இல்லை தண்ணியாவது கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று உள்ளே போகணும் நீர் சத்து. சரியா? இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே உடம்புக்கு நீரை தெளிக்க வேண்டும். நல்லா கூல் வாட்டர் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, குளிர்ந்த நீர் கிடைக்கலன்னா சாதாரண நீரை வச்சது. உடம்ப ஃபுல்லாக துணியை வச்சு, என்ன துணி கையில் இருக்கோ இல்லை அவங்ககிட்ட இருக்கோ ஒரு டவலோ ஏதோ கையில் இருக்கிறத கெர்ச்சீஃப் அதை வச்சு, மெயினாக முகம் கழுத்து, அதாவது அந்த ட்ரெஸ்ஸுக்கு வெளியில் சூரிய ஒளியில் படக்கூடியது. ஸோ முகம் சைடில், கழுத்து, கைப்பகுதி, அந்த ஷர்ட்டுக்கு வெளியில் இருக்கிறது, கால் பகுதி, இது எல்லாமே ஈர துணியால் நினைக்கணும். அப்புறம் ஷர்ட்டோ பேண்ட்டோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் உடம்பு முழுக்க தண்ணியை தெளித்து விடணும், அதாவது கூல் பண்ணுறதுக்கு. அப்புறம் அவங்க கொஞ்சம் நினைவு இதாக இருக்காங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இடது புக்கப்புறமாக திரும்பி அவங்க கையை தலைக்கடியில் வச்சு வலது கையை அப்படியே மடக்கி, முட்டையை மடக்கி இடது பக்கம் திரும்பி படுக்கிற மாதிரி படுக்க வைக்கணும். இது ஏன் அப்படின்னா, ஒருவேளை புறையேறிடக்கூடாது சாப்பிட்ருக்கிறது அப்படிங்கிறக்காக இந்த லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பண்ணிவிட்டு அந்த கூல் வாட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்கள கூல் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பக்கத்தில் வேறு ஏதாவது வசதி இருக்குது அப்படின்னா, ஃபேன், ஒரு ஃபேன் வாங்கி அந்த ஃபேன் காற்றை இது பண்ணால் ஈஸியாக கூல் ஆயிரும். சரி ஃபேன் இல்லை, இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னா, ஒரு விசிறி இல்லை கையில் என்ன இருக்கோ, பேப்பர் இருந்தாலும் சரி, ஒரு நோட் இருந்தாலும் சரி, எதையை வச்சு நம்ம விசிறுனா அது விசிறி மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ லிக்விட் டயட் கொடுக்கணும், தலையை தூக்கக்கூடாது, காலை தூக்கணும், கால் பகுதியை ரெண்டு காலையும் பிடிச்சி அப்படியே தூக்கினா அதில் வந்து 200 to 400 மில்லி ரத்தம் வந்து மூளைக்கு செல்லும். ஸோ அதனால் காலை தூக்கணும். ஸோ இவ்வளோ பண்ணணும், இவ்வளோ பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணப்பறம் இந்த மீன் டைம் நீங்கள் ஆம்புலன்ஸ்க்கோ இல்லை வேறு அரேஞ்ச்மெண்ட்டோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஷிஃப்டிங்கிறது வருது, ஷிஃப்ட் பண்ணுறோம். சரியா? ஹாஸ்பிட்டலில் வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் என்ன பார்ப்பாங்களோ அங்கே பார்த்துக்குவாங்க. நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேஷுவாலிட்டிங்க வந்தீங்க அப்படின்னா, முதல்ல நாங்கள் ஐஸ் பேக் அந்த மாதிரியெல்லாம் வச்சு உடம்ப குளிர்ச்சியாக்கணும். ஸோ அது பண்ணுவோம். ரெண்டாவது ஐவி ஃப்ளூயிட்ஸ், தண்ணி சத்து உள்ள போறக்காக ஃப்ளூயிட்ஸ் ஏற்றுவோம். அதுக்கப்புறம் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோ என்னன்னு பார்த்தா அதுக்கு ஸ்பெசிஃபிக் என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத கொடுத்து விடுவாங்க. சரி, இப்போ நம்ம இதை வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிள் விஷயம், வெயில் நேரத்தில் இப்போ 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில போறதே தவிர்க்கணும். அதான் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக போகிறத தவிர மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் வயசானவங்க வெளியில போகவே வேண்டாம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இல்லை அந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க அந்த டைமில் வேலை கொடுக்கக்கூடாது, உரிமையாளர்கள் அப்படின்னா அரசாங்க அறிவுரையும் கூட. இன்னொன்று சிம்பிள் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கேப் யூஸ் பண்ணலாம், தொப்பி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். சரி, தொப்பு வாங்க முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டவலையா தலையில் போட்டுக்கலாம், ஒரு துப்பட்டாவை போட்டுக்கலாம், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். இப்போ தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம கண்ணாடி போடுவோம், கூலிங் கிளாஸ் இப்போ போடலாம், கூலிங் கிளாஸ் போடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேப் போடலாம், அதே மாதிரி செப்பல்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும், இல்லைன்னா ஹீட் வந்து ஈஸியாக கால் வழியாக ஏறும். ஸோ கண்டிப்பாக செப்பல் போட்டிருக்கணும். அதே மாதிரி ட்ரெஸ் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸாக இருக்கணும், ஒயிட் கலரில் இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லைன்னா அட்லீஸ்ட் லைட் கலர், அப்போ அந்த ஹீட்டை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணாது.

0: மாதிரி ரொம்ப டை ட்ரெஸ் போடக்கூடாது, சிந்தட்டிக் ட்ரெஸ் போடக்கூடாது, சன்ஸ்கிரீன் போடணும்னா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தடுப்பு முறைகளை நம்ம பின்பற்றணும். இதே மீறி தண்ணி எப்பவுமே கையில் வச்சுருக்கணும். எங்கே ட்ராவல் பண்ணாலும் கண்டிப்பாக தண்ணீர் நம்ம கையில் கொண்டு போகணும். ஏன்னா சில இடத்துல இருக்கும் இருக்காது, ஸோ தண்ணி கண்டிப்பாக வச்சுக்கணும். நம்மளுக்கு தாகம் எடுக்குதோ இல்லையோ அப்பப்போ தண்ணீரை நல்லா குடிச்சுக்கிடவும் செய்யணும். அது தண்ணியாகவும் இருக்கலாம், ஒரு லஸ்ஸியாகவும் இருக்கலாம், ஒரு ஜூஸாக இருக்கலாம், ஃப்ரூட் ஜூஸாக இருக்கலாம், இளநீராக இருக்கலாம், நொங்குவா இருக்கலாம், ஏதோ அந்த இடத்துல கிடைக்கிறத நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிடணும், கொடை பிடித்து கொள்ளலாம், சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம பாதுகாப்பு முறைகள். ஸோ இதையும் மீறி வரும்போது தான், அப்புறம் வந்தால் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு முதல்ல சொன்னேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம நிறைய விஷயங்கள் தடுக்கலாம், மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.
1: இதுவரை வெப்பசலனத்தை தவிர்ப்பது எப்படி தகவல்களை தந்தவர் கன்னியாகுமரி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை துறையின் துணைத் தலைவர் டாக்டர் தாமஸ் கிங்ஸ்லி அவர்கள்.

நேரம் இப்போது 5:12. இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 கேட்கவிருப்பது முல்லைச்சரம். இதில் திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் பாவமன்னிப்பு.

சேவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சேவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

நேரம் இப்போது 5:16:40. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைப்போடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இதில் திரையிசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் காத்திருந்த கண்கள்.

ரைசோபியத்தின் அவசியம். தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். கேட்க மறவாதீர். நேர்மைப்போது 5:26. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் ஆடிவெள்ளி.

பயன்படுத்துகின்றோம் நேயர்களே. இன்று இரவு மணி 7:30 உழவர் உலகம். இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பலப்பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை கே. சுப்புலட்சுமி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில்

நேரம் இப்போது 5:31. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இதில் திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் சின்ன பூவே மெல்ல பேசு.

நேர்களே, நம் காதோரம் இசைத்து மனதோடு இசை பாடிக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இதில் திரை இசையை

நேரம் இப்போது 5:42. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். இதில் திரு இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் மின்னலே.

மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:30 உழவர் உலகம். இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை கே சுப்புலட்சுமி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் ரைசோபியத்தின் அவசியம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 5:48. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் தீபாவளி.

முல்லைச்சரம் திரையிசையில் இனிவரும் பாடலின் படம் நான் ஈ. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:53.

0: குமரி பண்பலை நூற்றாண்டில் இதுவரை முல்லைச்சரம் இதில் திரை இசை கேட்டோம். நேரம் இப்போது 6 மணி.
1: காற்றில் மிதக்கும் கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல். கேட்பதற்கு முன்

0: பொழுதுபொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
3: நேர்களே, இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15, 6:20, 6:40, இரவு 7 திரை இசை. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன் அவர்கள். 7:25 திரை இசை. 7:30 உழவர் உலகம். இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை கே சுப்புலட்சுமி அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் ரைசோபியத்தின் அவசியம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். இன்று இரவு 8 செய்தி அறிக்கை, 8:05, 8:30, இரவு 9:15 திரை இசை. இன்று இரவு 10:05 நிலாமுற்றம், இதில் திரை இசை. 11 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5 வரை வெடியும் வரை திரை இசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 முதல் 5:54 வரை மங்களநாதம்.

நேர்களே, நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 திரையிசை, நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், 7:05 திரையிசை, 7:10 ஆரம்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனிலையில் திரையிசை, செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, மதியம் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், குமரி மாவட்ட அணைகளில் நீர்மட்ட விபரம், திரையிசை ஆகியன கேட்கலாம். 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் இதில் திரையிசை, 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம், 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 கான கைரளி, 10:02 சவாலே சமாளி இதில் திரையிசை, 10:30 கடிதமும் கருத்தும், 11:02 குமரி பண்பலையுடன் திரையிசை, பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை, நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

சேவை செய்திகள். இந்திய தேர்தல் ஆணையம் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொண்டதைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டமானது பிரதிவாரம் அதாவது 11/5/2020

தாறு வரும் திங்கட்கிழமை முதல் வழக்கம் போல் நடைபெறும். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கோடைக்காலங்களில் திரவ உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் உணவு வணிகர்கள் உணவு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நுகர்வோர்களும் கவனத்துடன் இருக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வலியுறுத்தல். வணிகர்களின் கவனத்திற்கு, பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை குறைக்க பலவித குளிர்பானங்கள் மற்றும் பழச்சாறுகளை அருந்தும் சூழல் காணப்படுகிறது. அதனால் மாவட்டம் முழுவதும் சாலையோர மற்றும் நிரந்தர குளிர்பான கடைகளில் பரவலாக பொதுமக்களின் நுகர்வு அதிகரித்துள்ள இத்தருணத்தில் சாலையோர மற்றும் நிரந்தர வணிகம் செய்யும் வணிகர்கள் பொதுமக்களுக்கு தரமான மற்றும் பாதுகாப்பான குளிர்பானங்கள் மற்றும் பழச்சாறுகள் வழங்குதலை உறுதி செய்திட வேண்டும். சாலையோர உணவு வணிகர்கள் உட்பட அனைத்து வணிகர்களும் உணவு பாதுகாப்பு தர சட்டத்தின்படி உணவு பாதுகாப்பு உரிமம் அல்லது பதிவு சான்றிதழ் பெற்றிருத்தல் அவசியம். குளிர்பானங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் அனைத்து மூலப்பொருட்களும் உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்ற உணவுப் பொருட்களாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக பயன்படுத்தப்படும் குடிநீர் தரச்சான்று மற்றும் உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்ற குடிநீராக இருத்தல் அவசியம். அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேலான செயற்கை வண்ணங்களை சேர்த்தல் கூடாது. நுகர்வோருக்கு வழங்கும் முன்னர் அதன் காலாவதி தேதியை உறுதிப்படுத்திட வேண்டும். பழச்சாறு தயாரித்து விற்பனை செய்யும் உணவு வணிகர்கள் அழுகிய பழங்களையும் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழங்களையும் பயன்படுத்தக்கூடாது. மிக்சி போன்ற பிழிப்பான்களை அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும். பழச்சாறு பிழியும் பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் தன் சுத்தத்தை பராமரித்தல் வேண்டும். இனிப்பு சுவை கூட்ட எவ்விதமான வேதிப்பொருட்களையும் சேர்க்கக்கூடாது. பழச்சாற்றில் சேர்க்கப்படும் ஐஸ் கட்டிகளை உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்று பாதுகாப்பான நீரில் தயாரிக்கப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்குதல் வேண்டும். முறையான மற்றும் தொடர்ச்சியான பூச்சி தடுப்பு முறைகளை பயன்படுத்தி பூச்சிகள் மொய்ப்பதை தவிர்த்தல் வேண்டும். ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி கோப்பைகளில் பழச்சாறுகளை வழங்காமல் அரசால் அனுமதிக்கப்பட்ட கோப்பைகளில் மட்டுமே வழங்க வேண்டும். குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து அடைக்கப்பட்ட குடிநீரை வாங்கும்போது வணிகர்கள் தரக்குறியீடு, உணவு பாதுகாப்பு உரிமம், கொள்கலன்களில் வாய்ப்புறம் சீலிட்டு மூடியிருத்தல் மற்றும் காலாவதி நாள் போன்றவற்றை உறுதி செய்திட நீர், குளிர்பானங்கள் மற்றும் பழச்சாறுகளை வழங்க கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் உணவு வணிகர்களை கேட்டுக்கொள்கிறது.

சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:15. திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் என் ஜி கே.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:20.

0: ஆளுமை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.
1: வழிகாட்டுதலோட 40
2: வருட கல்வி
1: அனுபவம் படிக்கும் வாய்ப்பு.
2: புனித ஜோசப் சட்டக்கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி. முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
4: இயற்கையின் மனம், தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தூய்மையின் நம்பிக்கை,
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
5: தொடர்புக்கு
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
5: செண்பகராமன் புதூர்,
4: செல்
5: 7305-36-50-16.
0: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
2: கல்வி சேவையில் 17 ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
6: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
2: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
6: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
2: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி.
6: விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
2: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
6: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
6: மைக்ரோ பயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்பரேட் செக்ரட்டரிஷிப்.
2: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
6: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள், முனைவர் பட்டத்தில்
2: இங்கிலீஷ், காமர்ஸ்.
6: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
5: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு.

0: மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்,
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
4: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
3: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
4: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
3: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
4: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
5: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358 7375 8.
6: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி May 8, 9, 10 MDV ஹால், கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
4: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
7: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
4: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
7: செல் நம்பர் 9488230666.

கேட்டு பாடலின் படம் ஜோ. திரையிசை கேட்டோம். இனி மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜீத் கோர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு தலா இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் ஆதரவு கடிதம் தாவேகா நிர்வாகி திரு நிர்மல்குமாரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகா அரசு அமைக்க ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின்

0: மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். தாவேக்காவிற்கு ஆதரவளித்துள்ள இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்காது என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தாவேக்கா அரசமைக்க ஆதரவளிப்பது என்பது அக்கட்சியுடன் கூட்டணி அல்ல என்றும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்கும் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக்காவிற்கு வாய்ப்பளித்து மக்கள் முன்மொழிந்ததை இடதுசாரி கட்சிகள் வழிமொழிவதாகவும் திரு சண்முகமும் திரு வீரபாண்டியனும் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேக்கா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அக்கட்சி அரசமைக்க 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆதரவளித்தது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அரசமைக்க தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தாவேக்கா மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை அறிவிக்கும் பட்சத்தில் தாவேக்காவிற்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவிப்பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாறு மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தாவேக்காவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தாவேக்கா தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சிவகங்கை மாவட்டம் கள்ளையார் கோவில் அருகே உள்ள மரவமங்கலத்தில் உள்ள கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. கோடைக்காலம் இது என்பதால் கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. மரவமங்கலத்தை சுற்றியுள்ள பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுமாக கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க துவங்கினர். பொதுமக்களின் வலைகளில் விரால், ரோகு, கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி ஆகிய மீன் வகைகள் சுமார் 2 டன்களுக்கு மேல் பிடிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.

0: தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை விதர்பா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு வரும் மே 14 வரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மின்னல் எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செஞ்சிலுவை தின நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை ஆட்சியர் திரு விஷு மகாஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் 15 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபே சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ராமித் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் சுஜோவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். ஆல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இதழோர புன்னகையாய்
3: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:40. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்கவிருப்பது திரு இசை நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் தென்றலே என்னை தொடு.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் இப்போது 6:46. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் ராமன் அப்துல்லா.

நேரம் இப்போது 6:51. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரையிசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் மயக்கம் என்ன.

இதுவரை திரையிசை கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7 மணி. நேர்களை கேட்டு ரசிக்கவிருப்பது திரையிசை நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா.

ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம், தனி ஆகிய நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு April 23 விறுவிறுப்புடன் நடைபெற்று முடிந்தது. வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு குடிநீர், ORS கரைசல் என அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இருந்தனர். வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர், முன்னாள் ராணுவத்தினர் என மொத்தம் 2000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வருவாய்த்துறை, கல்வித்துறை என வாக்குப்பதிவு பணிகளில் 5984 ஊழியர்கள் ஈடுபட்டனர். அதன்படி அரக்கோணம் தனி தொகுதியில் 90.12%, சோளிங்கர் தொகுதியில் 89.84%, ராணிப்பேட்டை தொகுதியில் 88.51%, ஆற்காடு தொகுதியில் 91.03% வாக்குகள் பதிவாகின. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் 89.9% வாக்குகள் பதிவாகியிருந்தது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது சுமார் 77.63% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த தேர்தலில் புதிய உச்சமாக இதுவரை இல்லாத அளவிற்கு 89.9% வாக்குப்பதிவாகியுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவேற்ற

0: அடைந்த பிறகு வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்திய வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக பூட்டி சீல் வைத்தனர். பின்பு அவற்றை வாகனங்களில் ஏற்றி வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கு ஏற்கனவே பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தொகுதி வாரியாக பிரித்து அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைத்து பூட்டி சீல் வைத்தனர். மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதுவரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக வைக்க தேவையான வசதிகளும் அதனை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் 23 வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. மே 4 தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் பணியில் 5000+ வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் 675 போலீசாரும் 30 மத்திய தொழில்படை வீரர்களும் தனித்தனியே 3 பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அரக்கோணம் தனி சட்டமன்ற தொகுதிகளில் 21 சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் 25 ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 22 ஆற்காடு சட்டமன்ற தொகுதி 23 வாக்குகள் எண்ணப்பெற்றனர். சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணுவதற்காக தலா 14 மேசைகளும் தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக தலா 4 மேசைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தாகிரா, டாக்டர் கபில், காந்திராஜ் ஆகிய 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் எஸ் சுகுமார் 41,762 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். குறிப்பாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர் தாகிரா கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்திக்கு எதிராக போட்டியிட்டு 5,872 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்தார். இதன் மூலம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற முதல் பெண் வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மேலும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அந்தந்த வேட்பாளர்கள் பெற்று கொண்டனர். இந்த வெற்றியால் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மேலதாளம் விழுங்க ஆட்டம் போட்டு உற்சாகமாக கொண்டாடினர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் M. சுமன். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21 மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 15 காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தவிக தலைவர் திரு விஜய், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர

உபேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ஆம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000 மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம்

0: பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரித்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமாலாவின் நிக்டே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ருவ் ராவத், சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை கே சுப்லட்சுமி அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், ரைசோபியத்தின் அவசியம், பேச்சிப்பாறை தோட்டக்கலை துறை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: பயிர்தான் நமக்கு உயிர், பசுமைதான் நமக்கு செழுமை, இவற்றின் ஆதாரம்தான் நமது உணவு. உணவுக்கு உயிர் கொடுக்கும் விவசாயம் காப்போம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி பல பயிர் சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் கடுக்கரை கே சுப்லட்சுமி அவர்கள்.
4: வணக்கம் மேடம்.
5: வணக்கம்.
4: சொல்லுங்க, இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: எனது பெயர் கே சுப்லட்சுமி குமாரசாமி பிள்ளை. குமாரசாமி பிள்ளைங்கிறது எங்க அப்பாவுக்கு பேர், அப்படியே நான் வச்சிருக்கிறேன். எனக்கு ரெண்டு சகோதரர்கள், அருணாசலம் ரங்ககிருஷ்ணன் சொல்லி. அப்புறம் என் கணவர் வந்து ரயில்வேல, அதாவது

0: அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. எனக்கு பிறந்த ஊர் கடுக்கரை. எனக்கு ரெண்டு குழந்தைங்க. அதுல வந்து பெரியவர் வந்து நாகர்கோவில் ஒரு கல்லூரியில ஆங்கில துணை பேராசிரியராக இருக்காங்க. மருமகளும் துணை பேராசிரியர் தான். இரண்டாவது ஒரு புதல்வன், அவர் வந்து இன்ஜினியரும் இன்ஜினியர்.
1: உங்க குடும்பமே பாரம்பரியமா விவசாய குடும்பம் தானே? அப்படி?
0: ஆமாமா, விவசாய குடும்பம் தான். விவசாயம் பண்ணிதான் எங்க அப்பா எங்களை வளர்த்தாங்க. வயலு தோப்பு இதெல்லாம் உண்டு. விவசாயத்துல உள்ள வருமானத்தை வச்சுதான் எங்க அப்பா எங்களை மாமரம், மாங்கா, மூணு வகையான மாமரங்கள் அப்பமே என்ன குழந்தை பருவத்திலேயே தோப்புல உண்டு. அதுக்கப்புறம் நார்த்தை, முருங்கைக்கீரை, வாழை இதெல்லாம் தோப்புல பயிரிட்டு இருந்தாங்க.
1: நெல் விவசாயம் உண்டுமா அந்த சமயங்கள்ல?
0: ஆமாமா, நெல் விவசாயம் உண்டு. நெல்லு விவசாயத்துலதான் நம்மளே வளர்த்தது. ஆளு வச்சு உழுது, அதுக்கப்புறம் அந்த நாத்து பாவி அந்த நாத்து விட்டு நட்டு அதை பயிரை வளர வச்சு அறுவடை பண்ணி சூடடிச்சு. இப்போ தான் மிஷின் தான் வந்திருக்கு. அப்போ மிஷின் கிடையாது. அப்போ சூடடிக்கிறதுக்கு வெளியூர்ல இருந்து நிறைய மாடுகளும் பிள்ளைகளும் வருவாங்க. பெரியவங்க சிறியவங்கெல்லாம் வந்து அதை சூடடிச்சு அதில் வரக்கூடிய நெல்லை அளந்து, பாட்ட வயலும் உண்டு, சொந்த வயலும் உண்டு. பாட்ட வயலை வச்சிருந்தோம்னா வரத்த உடனே நெல் அளக்கணும். அளந்தா அவளுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். வருமானம் எல்லாம் கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் சரியா இருக்கும். இல்லை ரொம்ப ஒன்றும் முடியாது. ஆனாலும் நம்மளை அதில் தான் வளர்த்துது.
1: அந்த சமயங்களில் என்னென்ன மாதிரியான நெல் போட்டிருக்காங்க?
0: சம்பா போடுவாங்க. 5000 ஒரு நீள அரிசி உண்டு. இப்ப அதெல்லாம் இருக்கிறது மாதிரி தெரியல. சம்பா அரிசியிலதான் அந்த காலத்துல உளுந்தஞ்சோறெல்லாம் பொங்கணும்னு சொன்னா அந்த அரிசியை குத்தி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சீவ நெல்னு சொல்லுவாங்க. குட்டியா உருண்டை அரிசி இருக்கும். அது வந்து தோசைக்கெல்லாம் வராது. சீவ அரிசின்னா நம்ம தோசை மாவுக்கெல்லாம் போட்டோம்னா அது வராது. பிரியாணி அரிசி கொஞ்சம் பாவி எதை எடுப்பாங்க. பாவி அதை விலைக்கு தான் இல்லை. அறுக்க நேரம் வீட்டுல நிறைய நெல் இருக்கிறது மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட் திருப்பி நடவு பண்ணணும்ல. எல்லாத்துக்குமே அந்த பைசா தானே, அதுல போயிரும். ரொம்ப நம்ம வாழ்க்கையே கழிக்கக்கூடிய அளவுல
1: கொஞ்சம்
0: ஓரளவுக்கு. ஆமா,
1: இப்போ நீங்க கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தானே, இங்க எப்படி பண்ணீங்க அதை பத்தி?
0: எங்க மாமாக்கும் விவசாயம் தான். விவசாயம் உண்டு, கடையும் உண்டு. எனக்கு வடிவீசுறனால மேல கருப்பு கொட்டை குட்டுவாழ் மடம்னு நம்ம பக்கத்து ஊரு, அதுல மாமாக்கு 2-3 ஏக்கர்லாம் உண்டு. எங்க வீட்டுல சாருக்கு கூட பிறந்தது 7 பெண்களும் 4 ஆண்களும். அதனால விவசாயம் பார்த்துதான் அந்த பிள்ளைகளெல்லாம் வளர்த்திருக்காங்க. கடையும் உண்டு. இதுல வரக்கூடிய வருமானம், விவசாயத்துல வரக்கூடிய வருமானம் வச்சுதான் எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சு ஆளாக்கி இருக்காங்க. வளரும் போது பெண் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கும் போது அந்த வயல்களை எல்லாம் விற்றுதான் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இந்த விவசாய தொழில நான், எங்க வீட்டு சாரு வந்து ரயில்வேல, நான் ஏற்கனவே சொன்னேன், பாதுகாப்பு பிரிவுல ஏஎஸ்ஐயா இருந்தாங்க. அவங்க வேலை பாக்குற போதே வந்த உடனே மம்புட்டியும் குழந்தையும் எடுத்து வேலைப்பமே அந்த பழக்கம் தான். இப்பமும் இப்ப இங்க எல்லாத்தையும் நம்ம விவசாய பயிர்களை விற்றதுனால இங்க கடுக்கரையில தோப்பு அங்க போய் டெய்லி வேலை பார்ப்பாங்க. இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, அதனால டெய்லி காலையில போய் 4 ஆளுக்கும் வேலை கொடுத்து அவங்களும் வேலை பார்த்து, அதாவது இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எல்லாம் நான் நினைப்பேன், என்ன மாதிரி கஷ்டப்படுகாங்க. காலையில 5 மணிக்கு போறாங்க, திருப்பி மாலையில வராங்க. நானால மனதானது என்ன ஒரு ஆறுதல்னா, இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அந்த மண் எல்லாம் வளப்படணும்ல. அதனால போயிட்டு வர்றதுல ஒரு பக்கம் எனக்கு அவங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும், நல்ல சுத்தமான காற்று ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்.
1: நீங்களும் அவங்க கூட போய் விவசாயம் பண்ண அனுபவம் இருக்கா?
0: ஆமா, நாங்க போவோம். பிள்ளைகள்லாம் இப்ப கொஞ்சம் வளர்ந்து அவரவருக்கு வேலைகள் இருக்கிறதுனால இப்ப கொஞ்சம் பிள்ளைகள் கம்மி. ஆனா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். தேங்காயெல்லாம் வெட்டுச்சுன்னு சொன்னா நாங்க காலையில 5 மணிக்கே போயிருவோம். 5 மணிக்கு முழிச்சு என் 2 புதல்வர்களும் தங்கமான பிள்ளையா என் பிள்ளையா 2 பேரும் போய் தேங்காய் வெட்டினு சொன்னா அங்கே தோப்பிலே நாங்க சமையல பண்ணி உரிப்புக்காரங்க உரிச்சாலுமே 2 வயலு 4 வயலு தாண்டி ஒரு தோப்பெல்லாம் கொஞ்சம் 20 நிமிஷம் நடந்து போகணும். அப்போ ஒரு தோப்பு வந்து ஆத்த கடந்து வைக்கணும். அப்ப என் பிள்ளையதான் 60 தேங்காய் 70 தேங்காய் தோளை சமந்து எங்க வீட்டு சாரம் சமந்து கொண்டு விலைக்கு கொடுப்பாங்கல்ல, அப்ப அந்த வண்டியில கொண்டு யாத்துது. அங்கதான் தோளை சமந்து கொண்டு யாத்துவாங்க. யாத்தி பக்கத்துல கால்வாய் போகு, ஆறு இருக்கு, குளம் கிடக்கு, அதுல குளிச்சு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போல நாங்க வீட்டுக்கு வருவோம்.
1: இப்போ உங்களுக்கு எத்தனை ஏக்கர் லேண்ட் இருக்கு? அதுல என்னென்ன பயிர்கள்லாம் வச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க.
0: 2 ஏக்கர் இருக்குமா. அதுல வந்து தென்னந்தோப்பு, தென்னைக்கு உடுப்பயிராட்டு, அப்ப வாழை, அதுக்கப்புறம் கொய்யானிக்கு, பலாமரம் இன்னைக்கு, கமுகு இன்னைக்கு, எலுமிச்சை, துளசி, செம்பருத்தி, இந்த மாதிரி நிறைய செடிகள் இன்னைக்கு. செம்பருத்தின்னு உடனே பூவைகள்னு நினைச்சிடாதீங்க. அந்த செம்பருத்தி பூவை எடுத்து கொதிக்க வெந்நீர போட்டு நம்ம அவிச்சு ஒரு சொட்டு எலுமிச்சம்பழத்தையும் புளிஞ்சு விட்டோன்னா அப்படியே சர்பத்து கலர்ல மாறி அதை நம்ம குடிச்சோம்னா நம்ம ஹார்ட்டுக்கும் நல்லது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், கலரும் நல்லா சர்பத்து கலர்ல இருக்கும். ஆனா அந்த செம்பருத்தி பூல உள்ள கலர் தான். அதுக்கப்புறம் அந்த பூவை நம்ம

0: கலத்தி தலைக்கு எண்ணெய் காய்ச்சி தேய்ச்சாலும் முடி நல்லா கருகருன்னு வளரும். அதுக்கப்புறம் மதுரோணி நிக்கி, மதுரோணியுமே நமக்கு நினைக்கும் நல்ல யூஸ் ஆன ஒரு பொருள். கையில அரைச்சு வச்சு சிவக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எண்ணெய் காய்ச்சதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து துளசி நிக்கி, கேன்சரை குணமாக்கக்கூடிய முழுசித்தா பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழம் இருக்குது. எல்லாமே நமக்கு நம்ம இடத்துல பறைச்சு நம்ம அதை பயன்படுத்தும் போது நமக்கு அது பெரிய ஆனந்தமா இருக்கும். நம்ம கடையில போய் காசு கொடுத்து வாங்கதை விட நம்ம இடத்துல இருந்து பறைச்சு கொண்டு வந்து அதை வீட்டில் கொண்டு வந்து வச்சு அதை கட் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு மனநிறைவா இருக்கும். இப்போ நம்மளே விளைய வைக்கிறது தானே, தொழு உரம் மாட்டு சனிங்க வந்து நாங்கள் ஒரு 10-15 ஆடு மாடுகள்லாம் நிக்கி, அந்த மாடுகள்கிட்ட வரக்கூடிய கழிவுகளை நாங்கள் அதுக்கு உரமாட்டை பயன்படுத்திக்கிடுவோம். பக்கத்தில் கோழி பண்ணை இருக்குது, அந்த கோழி பண்ணையில் கோழி கழிவுகளை கோழி காரம்னு சொல்லுவோம், அந்த கோழி காரத்தையும் வாங்கி நம்ம பயன்படுத்தினா அது நமக்கு நல்ல ஒரு உரம். சின்ன செடிகளுக்கெல்லாம் டக்குன்னு போட்டோம்னா அதை புசிங்கிரும். ஒரு அடி தள்ளி அதை மண்ணுக்குள்ளே மூடி வச்சு மழை வர சமயத்தில் வச்சோம்னா நல்லா உரம், சரியான உரமாக இருக்கும். அதே போல் ஆடு கழிவுகள்லாம் நல்ல சரியான உரம் தெரியும், அந்த ஆட்லாம் ஒரு பொருள் வேஸ்ட் ஆகாது. ஆனால் நம்ம அதை வந்து கண்ணும் கருத்துமா நம்ம வளர்த்தோம்னா நமக்கும் நேரம் போகும், வருமானத்துக்கு வருமானமாச்சு. நம்ம ஆடுதான் வளர்க்கணும்னு நினைப்போம், அந்த அதனால அதனுடைய கழிவுகளை வச்சு செடி கொடிகள் எல்லாத்துக்கும் பயங்கரமான சத்து. நம்ம மற்ற உரங்களை எல்லாம் போடாத விட இந்த உரங்கள் வந்து நல்ல நமக்கு பலன் கொடுக்கும்.
1: உங்க தோப்பை பொறுத்த அளவுல முழுக்க முழுக்க நீங்க இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்றீங்களா, இப்படி செயற்கை உரங்கள் போடுறதில்லை அப்படிதானே?
0: செயற்கை உரங்களை நாங்க போடுறதில்லை. செயற்கை உரங்கள் தோப்புகளுக்கு பயன்படுத்தினதே கிடையாது. தோப்புகளுக்கு முழுவதுமே தொழுவ தொழுவரம் குழையல் மாட்டு சாணி ஆட்டினுடைய கழிவுகள் கோழிக்காரம் இதெல்லாம் வைப்போம். வயலுக்கு எப்பமாவது ஒருக்க அந்த உரம் பயன்படுத்துறது மாதிரி எனக்கு தெரியல. அதுமே கொலைகள்லாம் இருக்கும்ல, தேவையற்ற செடி கொடிகள்லாம் நிற்கிறது எல்லாம் வெட்டி பூவரசு மரத்தில் உள்ள இலை தலைகளை எல்லாம் மழை வரும்போது திருப்பி தழுத்துரும். அந்த கொலைகள் எல்லாம் தான், அதுவும் வயலுக்கும் அதுதான் போடுவாங்க. வயலுக்கும் மாட்டுச்சாணி ஆட்டு கழிவுகள் இதையெல்லாம் போட்டு வயல் அறுவடை பண்ணன உடனே ஒரு மழை வரும், அந்த நேரத்துக்கு உழுதுகிட்டு செடி கொடிகளை உள்ளுக்க வச்சு ஓட்டுருவாங்க. அது மக்கி அது ஒரு நல்ல உரமா தான் நமக்கு கிடைக்கும்.
1: குலை உரங்கள்னு சொல்லுவோம், அந்த குலை உரத்துல நிறைய சத்து இருக்கு. இன்னைக்கு குலைகள் அங்கங்க இல்லாத காரணத்தினால வயல்ல வந்து யாரும் போடல அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க.
0: முன்னாடி எல்லாம் நம்ம அம்மா இருக்கும் போது எல்லாம் அவிச்சு, ஆமா, இப்ப என்னன்னா அப்படியே குடுத்துருவோம். பச்சை நெல்லை மட்டும் எடுத்து அதை வந்து பச்சரிசி கைபேசியை நான் ஒரு கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது பச்சரிசி எங்கிருந்து வருகுன்னா அங்குள்ள பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியல. நம்ம தமிழ்நாட்டு பிள்ளையதான் பேசி புழுங்கரிசி தஞ்சாவூர்ல இருந்து வரு, பச்சரிசி எங்கிருந்து வரு, அமெரிக்கால இருந்து வருங்கிற மாதிரி இப்ப குழந்தைங்க பேசுங்க கேட்கும் போதே ஷாக் ஆயிட்டு எனக்கு. பச்சரிசிக்கு எடுக்கலாம், மற்றபடி நெல் அவிச்சு குத்தக்கூடிய அளவுல இப்போ நமக்கு அந்த சௌரியங்கள் குறவு. என்னுடைய குழந்தை பருவத்திலே வீட்டுல இருக்குமே அம்மா நெல் அவிப்பாங்க, ஓலை போட்டு மட்டையெல்லாம் போட்டு எடுத்து எரிச்சு நெல் அவிச்சு அந்த நெல்லை காய போட்டு குத்தி தான் சாப்பாடு கிடைக்கும். சில நாட்கள்லாம் நெல் மழை வந்துட்டுன்னு சொன்னா லேட்டா கூட ஆயிருக்கு. அந்த மாதிரி இப்ப வந்து அவிச்சு குத்தது கிடையாது, அந்த இடத்துல அதாவது வயல் அறுத்த உடனே ஸ்பாட்ல கொடுத்துருவாங்க,
1: அப்படியே வாங்கிட்டு போயிருவாங்க.
0: அந்த இடத்துல அறுத்தம் அடிச்ச உடனே இப்ப என்ன பாதுகாக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம்
1: களங்கள் அந்த மாதிரி எல்லாம்
0: இப்ப இடங்கள்ல எல்லாமே சுருங்கி போனதுனால இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றதை விட கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு நம்ம ஒரு நிறநாளி வைக்கிறதுக்கு, மற்றபடி ஒரு பச்சரிசி கொஞ்சம் இது பண்ணது அந்த மாதிரி தான் இதுக்கே தவிர, மற்றபடி அரிசினா நம்ம இப்போதைக்கு இல்லை, மிந்தி அவிச்சு குத்தி தான் நம்ம சாப்பிட்டோம், அப்படிதான் நமக்கு சாப்பாடு தந்தாங்க.
1: இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு 15 ஆடுகள் நிக்கி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இந்த ஆடுகளை வந்து நீங்க வந்து எப்படி வளர்க்குறீங்க, உரத்துக்காக வேண்டிதான் நாங்க அதை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆடுகளை வந்து உங்க தோப்புலயே நீங்க வந்து ஷெட்டு மாதிரி கட்டி விட்டு வளர்க்குறீங்களா, எப்படி வளர்க்குறீங்க?
0: அது அங்க ஒரு வீடு கிடக்கு, அதுக்கு புறத்த ஒரு தொழுவு மாதிரி கட்டி அதுலதான் நிக்கி, அதுல வரக்கூடிய கழிவுகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு தான் தோப்புல கொண்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மேய்ச்சலுக்கு அவுத்து காலையில கொண்டு நம்ம தோப்புல கொண்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு மேயும். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனோம்னா பழையொடி தொழுவுல கொண்டு கட்டிடணும். அதை கொஞ்சம் நம்ம அதுல நல்ல வருமானம், அது நீ உரத்துக்கு மட்டும் இல்ல, அதுமே குட்டி போடும்போது 3-4 குட்டி சேர்த்தும் போட்டுரும், 2 குட்டியும் போடணும், 1 குட்டியும் போடணும். அதெல்லாம் நல்லபடியா வளர்த்துட்டோம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆடெல்லாம் இப்ப நல்ல விலை இல்ல. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமா அதுக்கு கொஞ்சம் கோதம்பு தவிடு வாங்கி கலக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த குலைகளை எல்லாம் வெட்டி எடுத்து போடணும், நம்ம வெளியில மேய்ச்சலுக்கு கொண்டு போனாலுமே அப்பதான் அது கொஞ்சம் நல்லபடியா வளரும். ரொம்ப கவனமா வளர்க்கணும், அதை கொஞ்சம் கவனக்குறவா ஏதாவது வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம பண்ண முடியாது. அப்படிதான் ஒரு தடவை ஒரு ஆடு வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பூரிய கொடுத்தோம், உடனே அதுக்கு கழியாமாயி தவறிட்டு. அதனால அது இந்த பொருளையும் சும்மா நிசாரமா கொடுக்கும், அதையும் நம்ம கண்ணும் கருத்துமா வளர்க்கும் போதுதான் அதுக்கு உள்ள வருமானம்.
1: உணவு கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் நம்ம கொடுக்கணும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதுக்கு ஒத்துக்காம இருக்கும்.
0: ஆமா, அதுக்கு ஒத்துக்காது. பூரிய கொடு, அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம்னு நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு உடனே அந்த எண்ணெய் ஒரு மாதிரி கழியாம அது அழுக்காயிரும். அதே போல அந்த கிடா ஆண் ஆடுகளை வந்து கோயிலுக்கு நேச்சைக்கெல்லாம் வளர்த்தோம், வாங்கிட்டு போவாங்க, அதெல்லாம் வளர்த்தோம்னா நல்ல வருமானம், நல்ல வருமானம்.

0: வளர்க்குறோம், பின்ன அது ஒரு உயிரை பாதுகாக்கதே நமக்கு ஒரு ஒரு குழந்தைய வளர்க்குறது மாதிரி தானே, அது நல்ல மன நிறைவா தான் இருக்கும். கோதம்பு தவிடு கொஞ்சம் கழனி தண்ணி அதெல்லாம் வீட்டில் உள்ள வேஸ்ட்டுகள்லாம், அதாவது எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அரிசி கழனி பசிஞ்சு நம்ம சமையல் பண்ணோம்ல, அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கோதம்பு தவடையெல்லாம் போட்டு கலக்கி எடுத்து வச்சோன்னா அது நல்லா, அதெல்லாம் நல்ல சத்து தான். அப்புறம் நல்ல இலைத்தழைகள், அதுக்கு பிடிச்ச இலைத்தழைகளை கொடுக்கணும். கண்டா ஏதாவது சாப்பிடாத அளவுக்கு நம்ம அதை கொஞ்சம் பார்த்து பராமரிச்சுக்கிடணும்.
1: இப்போ நீங்க பசுமாடு இருக்குன்னு சொன்னீங்க, எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
0: மாடு வந்து ஒரு நாலு மாடு நீக்கி, அதை வந்து ரொம்ப வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, கண்ணுக்குட்டி உரத்துக்கு தான் அதை வாங்கி, இதுக்கு கூட அதுகளும் ஒண்ணு ஆடுக்கு நிற்கும் போது மாடு நிக்கட்டு அப்படின்னு சொல்லி
1: வாங்கி விட்டுருக்கீங்க?
0: ஆமா ஆமா.
1: அது ஃபுல்லாவே பசு மாடுகள் தானே? எப்படி
0: பசு மாடுகள் தான்.
1: அது வந்து கலப்பின மாடுகளா இல்லன்னா நம்ம நாட்டு இனங்கள்?
0: நாட்டு இனங்கள், நாட்டு இனங்கள் தான், கலப்பின மாடுகள் எல்லாம் கிடையாது.
1: அது வந்து இப்ப பால் தரக்கூடிய ஸ்டேஜ்ல வந்துட்டா எப்படி?
0: இன்னும் பால் தரக்கூடிய ஸ்டேஜ்ல வரல, இப்போது கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கு. சந்தையில போய் வாங்கி கொண்டு விட்டுருக்காங்க, அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க, வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் பால் தரக்கூடிய பருவம் வரல. ஆமா.
1: இப்போ பசுமாடு வந்து நீங்க வாங்கி விட்டு வளர்க்கறதுக்கு மெயின் காரணமே நமக்கு வந்து உரம் கிடைக்கும், அந்த செடிகள்லாம் வந்து நல்ல பச்சை பசியல் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலே எப்படி?
0: ஆமா, அது வந்து தோப்புகள் இருக்கா, அந்த தோப்புல கொஞ்சம் பச்சை பசியல்னு வரும் நமக்கு. அது மாடும் சாப்பிட்டாலையும் ஆச்சு, நமக்கு ஒரு வருமானம் ஆச்சு.
1: தேவையில்லாத
0: செடிகளும் எல்லாம் நல்லா முட்டளவுக்கு வளர்ந்து நிக்க, நம்ம ஆளை விட்டு விட்டதை விட நம்ம வளர்க்கக்கூடிய உயிரினங்களை கொண்டு விட்டு அதுக்கு சாப்பிடும் போது அது நமக்கு ஒரு பலன் தானே, அதனால இங்கி விட்டுருக்காங்க.
1: சரி, இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க வந்து அந்த காலத்துல இருந்தே விவசாயம் தான் அப்படின்னு சொன்னீங்க, நீங்களும் அவங்களுக்கு கூட அந்த விவசாயம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கூட நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? இந்த உரம் போட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்களா எப்படி?
0: ஆமா, நான் மெயினா எங்க தோப்புல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சோறு வாங்கி கொடுப்பேன், சாப்பாடு பண்ணி ஒரு குழம்பும் ஒரு தொடுகறியும் வச்சு எடுத்து அங்கேயே போயும் கொடுத்து விடுவேன், வீட்டுல இருந்தும் கொடுப்பேன். எல்லாம் விளைஞ்சு கிடக்கத பச்சை மிளகா கிடக்க அதை பறச்சுக்கிடுவேன், கொய்யாக்காய் கிடக்க பறப்பேன். மற்றபடி அந்த கலனிகள்லாம் வைக்கணும்னா கொஞ்சம் கலக்கி எடுத்து கொடுப்பேன். பெருவாரியாட்டு உள்ள வேலைகளை ரொம்ப பண்ண முடியாது, கையாட்டினா கூட புறக்கி போட ஜமீத்து ரெண்டு பயத எடுத்து ஈக்கலுங்க, ஆள் உண்டு அவங்க எடுத்து தருவாங்க, ஆனாலும் நானும் குடமாட நான் எதுன்னு பாத்துக்கிடுவேன்.
1: உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வேலை செய்து விடுவீங்க?
0: ஆமா ஆமா, அதை சந்தோஷமா மனநிறைவா போய் நான் அதை செய்துக்கிடுவேன். நம்ம அந்த இடத்துல நிக்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம இடம் அதுல ஒரு கீரை பறச்சாலுமே நம்ம இடத்து கீரை, ரெண்டு பூவை பறப்போம் நம்ம பூ அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு பெரிய மகிழ்ச்சி தானே. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய உதவிகள் பண்ணதான் செய்வேன். இப்ப வெட்டி எடுத்து போட்டோம்னா அதுல களைகளை ஏதாவது வேஸ்ட் கிடந்தனா அதை தூக்கி வேலி உரமா கொண்டு வைக்கிறது, சில விதைகளை கொண்டு ஊனது, அப்போ வாழைகளுக்கு குழி தோண்டிருந்தா ரெண்டு வாழையை கொண்டு வச்சு மண்ணை மூடி போடுறது, அந்த மாதிரிப்பட்ட உதவிகள்லாம் நான் செய்தேன்.
1: இப்போ உங்க தோப்புல நீங்க சொன்னீங்க கொஞ்சம் பழமரங்களும் நிக்குன்னு சொன்னீங்க, என்னென்ன பழமரங்கள்லாம் நிக்குது?
0: வாழை இருக்கு, மா இருக்கு, பலா, கொய்யா, வாழையில வந்து ஏத்தம் வாழை, நம்ம புவி சார் குறியீடு பெற்ற மட்டி, அதுக்கப்புறம் செவ்வாழை, கதலி, மெயினா கதலி தான், அதுக்கப்புறம் வந்து நாட்டுப்பேயன், பாளையங்கோட்டைன்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டுப்பழம், இந்த மாதிரிப்பட்ட எல்லா வாழைகளுமே கலந்து வச்சிருக்கீங்க? ஆமா, கலந்து போட்டிருக்காங்க.
1: தனியா போட்டிருக்கீங்களா இல்லன்னா தென்னைக்கு ஊடு பெயரா போட்டிருக்கீங்களா?
0: தென்னைக்கு இடையிலேயே தான் ஊடு பெயரா போட்டிருக்கோம், ஏன்னா நம்ம தென்னைக்கு வைக்கக்கூடிய உரம் இந்த வாழையும் உறிஞ்சி அதுவும் கொலை தள்ளிடும். அதுக்கப்புறம் பலாமரம் இருக்கு.
1: அது என்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க பலாமரம்?
0: பலா வந்து செங்கு வறுக்க இருக்கு, வறுக்க இருக்கு, கூளம் இருக்கு, இவ்வளவு இருக்கு. ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும், எப்பவுமே இதெல்லாம் கிடைக்காது. சீசனே இல்லாத நேரம் நம்ம மரத்துல பலா பழுத்து கிடக்கும். அதே போல சீசனே இல்லாத நேரம் மாம்பழம் மாங்காய் வரும். சில சமயம் சீசன் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நேரம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம வியாபாரிகள், மாங்காய் வியாபாரிகள் 6 மாதத்துக்கு இருக்கு, அவங்க வந்து அதை இது பண்ணி பறிச்சுக்கிட்டு நமக்கு வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு, வீட்டு தேவைகளுக்கும் நம்ம அதை
1: எடுத்துக்கலாம்,
0: பூர்த்தி ஆகும். ஆமா.
1: இப்போ மாமரம் நிக்கின்னு சொன்னீங்க, அது என்னென்ன வெரைட்டி வச்சு மாமரத்துல?
0: மாமரத்துல செங்கு இருக்க இருக்கு, கிளிமுக்கு இருக்கு, ஒட்டு மாங்காய் இருக்கு, சூடநாத்தி மாங்காய் அப்படின்னு சொல்ல ஒரு உருண்டை மாங்காய், அது எந்த வகைகள்லாம் நம்ம தோப்புகள்ல நிக்கி நமக்கு அதெல்லாம் ரொம்ப அதை பராமரிக்கணும்னு இல்லை, அது பாட்டுக்கு வளர்ந்துரும். இப்பமும் இப்ப மாம்பழ சீசன்னால வீடு நிறைய மாங்கொட்டை எடுத்து மாம்பழம் சாப்பிட்டு முடிச்சாலும் அந்த விதைய வீசி தூர போடாது கிடையாது, அதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு வேலிக்கு உரத்துல நம்ம போட்டுட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு அது ஒரு வேலி, நமக்கு ஒரு பாதுகாப்பு அறநாட்டம் அது இருக்கும். அந்த மாமரங்கள் சட்டக்குன்னு வளர்ந்துரும், நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிஞ்சு போகும்போது அது கொஞ்சம் பெருசா வளர்ந்துரும். எங்க இப்ப இருக்க நம்ம வீட்டு புறவாசலே ஒரு மாங்கன்னு நின்று அது அங்க புடுங்கி போட்டு இங்க புடுங்கி போட்டு கடைசி இப்ப அது நல்ல ஜம்முன்னு வளர்ந்து மாம்பழம் நல்ல டேஸ்டான ஒரு மாம்பழம் நமக்கு இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம எந்த ஒரு இதுமே தேவையில்லைன்னே நினைக்க, ஒரு கொட்டை முளைச்சு வந்துடும், நம்ம சும்மா அதை ஒரு வாழையதான் நீங்க எடுங்க, எடுத்து ஒரு ஒரு இடத்துல இருந்து அதை நம்ம புடுங்கி வேறோடி கொண்டு நம்ம மழையே

0: நான் அது பாட்டுக்கு போயிட்டு போலுக்குன்னு நினைப்போம். மழை வந்துட்டுன்னா ரெண்டு நாளும் பார்த்தா அது நல்லா வளர்ந்து இலையா இருக்கும், நம்ம வீட்டுக்கு தேவைக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மாம்பழமும் எடுக்கலாம், சக்கா பழம்னாலும் சரி, நம்ம வந்து அதை பலா பழம்னு சொல்லுவோம், நம்ம சக்கா பழம்னு சொல்லுவோம், எல்லாமே நமக்கு அது யூஸ் தான். விலைக்கும் கொடுத்துக்கிடலாம், காசுக்கு காசும் ஆச்சு, நமக்கு குடும்பத்துக்கு ஒரு பயன்படுத்திக்கிடலாம்.
1: இப்போ சப்போட்டா மரம் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
0: ஆமா, சப்போட்டா நிக்கி நிறைய இல்ல, ஊடு பேரா ஒன்னு ரெண்டு இதுல நிக்கி, கொய்யா மரம் நிக்கிற மாதிரி சப்போட்டாவும் நிக்கி, அதுவும் பலன் தரும். அது பலன் தரும், நல்ல இனிவா தொழு உரம், இந்த பாதிப்பட்ட உரங்களை
1: போடுறதுனால போடுறதுனால
0: அது வந்து நல்ல ஒரு டேஸ்டாவும் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதுல இருக்கும். நம்ம பழங்கள் இப்ப உள்ள சுகர் அது இதுன்னு ஒத்துருக்கும் ஒன்னும் சாப்பிட மாட்டாங்க, ஆனா அதை சாப்பிடும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதுல நிறைய.
1: ஆமா, ஏன்னா நம்ம வேதி உரங்களே போடாம பண்ணதுனால அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லா இருக்கும் சொல்றீங்க.
0: உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும். இந்த மட்டி வாழைலாம் நம்ம மண்ணே, நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மண்ணே நல்ல ஒரு மண், அதனாலதான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டி பழத்துக்கு அரசாங்கம் வந்து புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. அதே போல தோவாள பூக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க.
1: மார்த்தாண்டம் தேனுக்கு,
0: ஆமா தேனுக்கு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ரப்பர், ரப்பர்லாம் டெய்லி வருமானம் தரக்கூடியது. ரப்பர் ஒண்ணு பூ ஒண்ணு டெய்லி நமக்கு வருமானம். அதை நம்ம கொஞ்சம் வளர்த்துட்டா போதும், அதுல நம்ம வேலை பார்த்தோம்னு சொன்னோம்னா அதுலதான் நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மக்களே மனநிறைவா இருக்காங்கன்னு சொன்னோம்னா, வருமானம் அதிகமா கிடைக்கும்னு சொன்னோம்னா தோவாள பூ, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரப்பர், இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு டெய்லி வருமானம் தந்து நம்ம மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு. திருப்பி நம்ம இந்த மாதிரி பயிரிடதுனாலதான் இந்த மண்ணும் வளப்பட்டுகிட்டு இருக்கு. அதை நல்ல மனசிலாக்கணும். நம்ம பயிரிடாம அதை அப்படியே சும்மா பண்படாம போட்டுட்டோம்னா இந்த மண்ணும் இதாயிரும். ஒரு மரஞ்செடி கொடிகளை வைக்கும் போதுதான் அந்த மண்ணும் நமக்கு பலப்பட்டு அடுத்த தலைமுறைகளுக்கும் நமக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாட்டு நம்ம இருக்கும்.
1: இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து செயற்கை உரங்கள் போட்டாதான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும், இயற்கை உரங்கள் போட்டா அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. உங்களை பொறுத்த அளவுல எப்படி?
0: இல்ல, இயற்கை உரத்தை தான் போடணும். இயற்கை உரம் போட்டாலே நம்ம அந்த மண்ணை பாதுகாக்கணும்னு அர்த்தம். ஒரு குழந்தை வளரணும்னா அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி ஆகாரம் உணவுகள்லாம் கொடுத்து அந்த குழந்தைய நம்ம வளர்க்கமோ, அதே போல மெடிசன் கொடுத்தோம்னா குழந்தை எப்படி வளரும். நம்ம இந்த இயற்கை உரங்களை போடும் போதுதான் செயற்கை உரத்துல உடனே பலன் கிடைக்கலாம், ஆனா நமக்கு நாளைக்கு அதுல பயிரிடுறதுக்கு நம்ம மண்ணு வளம் குறைஞ்சு போயிடும். இயற்கை உரம் போட்டாதான் அந்த மண்ணு வந்து வளப்பட்டு வரக்கூடிய வருங்காலத்தும் தலைமுறைகளுக்கு, ஒவ்வொரு தலைமுறைகளுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கணும்னா நம்ம இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். செயற்கை உரம் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நமக்கு செழிப்பு தரும், ஆனா அதுல வந்து நமக்கு ஒரு நல்ல சத்துகளும் கிடைக்காது. பார்க்கறதுக்கு பெருசாட்டு பளபளன்னு இருக்கும், ஆனாலும் நல்ல சத்து கிடைக்காது.
1: சத்து இருக்காது, நம்ம சாப்பிடும் போது அதுக்குள்ள அந்த டேஸ்டும் ஒரிஜினல் டேஸ்டும் இருக்காது,
0: ஒரிஜினல் உடைய ருசியும் இருக்காது. ஆனா இது அப்படி இல்லை, என்னைக்குமே நம்ம இயற்கை உரத்தை பயன்படுத்துறதுதான் நல்லதுன்னு என்னுடைய எண்ணம்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய பழமரம் இருக்கு, அப்புறம் வந்து தென்னை வாழை இதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் அந்த காய்கறி இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்களா எப்படி?
0: ஆமா, காய்கறி பச்சை மிளகா இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம தோப்புக்கு தான் எங்க சொந்தக்காரங்க மருமகள் எல்லாம் பிள்ளைகள்லாம் வெளிநாட்டுல இருக்கு. அந்த பிள்ளைகள்லாம் நம்ம வந்தாங்கன்னு சொன்னோம்னா தோப்புல போய் சமையல் பண்ணி சாப்பிட்டுருங்கன்னா பக்கத்துல குளிச்சுட்டு எடுத்துட்டு இருக்கலாம்னு நினைப்பாங்க. டக்குன்னு அதுல போய் ரெண்டு பச்சை மிளகா பிறப்போம். மிளகா நம்ம எல்லாமே ஞாபகமா கொண்டு போயிருக்க மாட்டோம். அந்த பச்சை மிளகா இருக்கு, ஒரு கத்திரிக்காய் பறச்சு அதுல ஒரு பொரியலோ ஒரு கொஸ்து அந்த மாதிரி வச்சுக்கிடலாம். கத்திரிக்காய் அன்னைக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி உடுபெயரா சில காய்கறிகளையும் நாங்க போட்டிருக்கோம். அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா டக்குன்னு போனோம்னா பச்சை மிளகா நம்ம காட்டுக்குள்ள போய் எப்படி நமக்கு தேட முடியும். அது மாதிரி ஒரு வேலை நடந்தோம்னா உளுந்தும் போட்டு கஞ்சி வைப்பாங்க. பத்து பேர் பஞ்சு பேர் வேலைக்கு ஆளை விட்டுருந்தோம்னா கஞ்சி வைக்கும் போது ரெண்டு கத்திரிக்காய் பறச்சு அந்த கஞ்சி வைக்கக்கூடிய அடுப்புலயே சுட்டு
1: அதை துவையல் மாதிரி கை வச்சு
0: இடையாம்புளின்னு சொல்லுவாங்க. அதை புளியும் கொஞ்சம் புளி கரசனையும் விட்டு இந்த பச்சை மிளகா சின்ன உள்ளி எல்லாம் கட் பண்ணி போட்டு அதை சுட்டு அது நம்ம அந்த இடத்துல பறச்சு வைக்கும் போது அது வந்து ஒரு அபார ருசியாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும், அது நமக்கு ஒரு மன நிறைவையும் நமக்கு தரும்.
1: அந்த மாதிரி நீங்களும் அடிக்கடி வந்து மத்தவங்க வெளியூர்ல டூர் போற மாதிரி நீங்க வந்து உங்க தோப்புலயே போய் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்கு உங்களுக்கு?
0: ஆமா கண்டிப்பா, நாங்க வந்து எங்க சம்பந்தக்காரங்க மூத்த சம்பந்தக்காரங்க வெளியூர் அவங்க வந்தாலும் சரி, எங்க ஃபேமிலியில நம்ம வீட்டுல சாருக்கு கூட பிறந்தது நாலு ஆணும் ஏழு பொண்ணும், நாங்க எல்லாருமே திடீர்னு ஒரு போனோம் வெளியூருக்கு எல்லாம் நிறைய காசுகளை செலவழிச்சு வெளியூருக்கு போக மாட்டோம். டக்குன்னு எல்லாரும் எல்லா வீட்லயும் இப்ப வண்டி இருசக்கர வாகனம் இருக்குல்ல, வாகனத்துல யாரு வாங்க ஃபேமிலி ஃபேமிலி ரெண்டு ரெண்டு பேரா வந்து அங்க பொங்கி சாப்பிட்டு குளிச்சு நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம அந்த காலத்துல எல்லாம் நம்ம படிக்கும் போது படிச்சிருக்கோம், நம்ம திருவிழாக்கள் கொண்டாடுவதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, பண்டிகை கொண்டாடுனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை பாலமாக அமையும். நம்ம இங்க உள்ள பொருள் அங்க கொடுப்போம், அங்க உள்ளது அங்க கொடுத்து நம்ம விழாக்கள் கொண்டாடுவது ஒற்றுமை பாலமாக அமையும்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப யாரு எங்கேயும் உரண்டையும் போகிறது ஒண்ணும் கிடையாது, ஆனா இப்படி நம்ம தோப்புகளுக்கு போய் நம்ம அதை இருந்து பொங்கி சாப்பிட்டு குளிச்சு எடுத்து வரும்போது நமக்கு அது ஒரு குடும்ப ஒற்றுமை.

0: அதான் எனக்கு அது தோணும். நாங்க அடிக்கடி போவோம், வெளியூர்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளும் வந்தாங்கன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து, பிள்ளைகளும் தனியாட்டு போகும், பெரியவங்களும் எல்லாருமே சேர்ந்து போய் பொங்கி சாப்பிட்டு எடுத்து குளிச்சுட்டு வரும்போது ரொம்ப மன நிறைவாட்டு இருக்கும். டூருக்கு நிறைய காசு செலவழிக்க வேண்டாம், டிக்கெட் எடுக்க வேண்டாம்,
1: இது இயற்கையாட்டு போயிருந்த மாதிரி இருக்கும்.
0: இயற்கையா போயிட்டு வர்றது ரொம்ப மன நிறைவாட்டு இருக்கும்.
1: இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்மளுடைய விவசாயம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இளைஞர்கள் வந்து இன்னைக்கு விவசாயத்துல ஆர்வம் காட்டுறாங்களா எப்படி?
0: கன்னியாகுமரி மாவட்டம் வந்து நம்ம படித்த மக்கள் நிறைந்த மாவட்டம், விவசாயத்துல ஆர்வம் காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இங்க வீட்டு சாரே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வேலை பார்த்தாலும் கூட, அரசாங்க உத்தியோகம் பார்த்தாலுமே, இன்னைக்கும் விவசாயத்துல மம்புட்டு எடுத்து ஒரு வெட்டு வெட்டுனாதான் அவங்களுக்கு ஒரு ரெண்ட சோறு சாப்பிட்டா ஒரு மன நிறைவு. அதாவது சும்மா இருந்து சாப்பிடுறது, மத்தபடி வேலை செய்ய வேற வருமானங்கள் இருந்தாலும் கூட அந்த விவசாயத்துல போய் காலை வச்சு அதுல வேலை பார்த்து கையை வச்சு வேலை பார்த்து அவங்களுக்கு ஒரு ரெண்ட சாப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு மன நிறைவு. அதனால நம்ம இப்ப படித்தாலும் கூட நமது மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களும் விவசாயத்துல நிறைய பேர் அதுல ஈடுபடதான் செய்யாங்க. நம்ம வந்து ஈடுபடாத இளைஞர்களும் கண்டிப்பா, நம்ம என்னத்தை தான் படிச்சாலும், என்ன எவ்வளவுதான் நம்ம சம்பாத்தியம் பண்ணனாலும் நம்ம ரூபாய சாப்பிட முடியாது. நம்ம வந்து விவசாயம், அந்த விவசாயத்தை இனி வரக்கூடிய தலைமுறைகள் அதை பராமரிக்கணும். அதே மாதிரி நம்ம வெளியில எல்லாம் நம்ம நிறைய மரங்களை எல்லாம் எடுத்து புதுசு புதுசா கெட்டடம் கெட்டுக்கும், வயலை எடுத்து கெட்டுக்கும்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அதையெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். வெளியில எல்லாம் பார்த்தோம்னா, வெளி சில மாநிலங்கள்ல நம்ம அந்த மரத்தை எடுக்காமலே அந்த வீடை கட்டுவாங்க. அது எப்படி அந்த மரத்துக்கு இயற்கையோடு ஒன்றி இருக்காங்க. நம்ம மாவட்டம் வந்து எனக்கு என்ன கொஞ்சம் எல்லாமே குறையது மாதிரி தோணுது. இனி வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய இடங்களை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிடணும். இளைஞர்கள் அதுல வந்து நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா இப்ப உள்ள இளைஞர்கள் எல்லா வேலையும் பாக்குறாங்க. நம்ம பார்த்த இதுல இப்ப ஒண்ணு, நம்ம பிள்ளைகளே பாருங்களாம், வேலை பார்த்தாலுமே பிள்ளைய அரசாங்க வேலை பார்த்தாலுமே நம்ம பிள்ளைய நம்ம தோப்புகள்ல வந்து வேலை பார்க்கத்தான் செய்யி. அது மாதிரி இப்ப உள்ள பிள்ளை எல்லாமே நம்ம கன்னியாகுமரி மாவட்ட பிள்ளைகளே நல்ல மூலசாலி பிள்ளைகள் தான். அதை வந்து எந்த விதத்திலையும் நம்ம குறைவா மதிப்பிட முடியாது. மெயினா படித்த மாவட்டமும் கூட, அதனால அவங்களுக்கு எது செய்தா நல்லதுங்கிறதும் தெரியும். அதனால இந்த மண்ணை நல்லா பலப்படுத்தணும், அந்த மண்ணை நம்ம பாதுகாக்கணும். இயற்கை முறையில தான் விவசாயம் பண்ணணும். செயற்கையான உரத்தை நம்ம பயன்படுத்த ரொம்ப தவிர்த்துறணும்.
1: சரிம்மா, இன்னைக்கு வந்து உங்களுடைய அனுபவத்தை நீங்க குமரி பண்பலையில பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் பத்தி சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இது நிறைய விவசாயிகள் நேயர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
0: நன்றிமா.
2: இதுவரை பல பயிர் சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் கடுக்கரை கே சுப்லட்சுமி அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் ரைசோபியத்தின் அவசியம் குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள்.
4: ரைசோபியத்தோட முக்கியத்துவத்தை இப்ப நம்ம பார்ப்போம். சோ ரைசோபியம் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. சோ அந்த பாக்டீரியா எல்லா பாக்டீரியாவும் போல கெடுதி செய்யாது, டிசீஸ கிரியேட் பண்ணாது. ஆனா இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா, பிளான்ட்டுக்கு நல்லது செய்யுது. என்ன மாதிரியான பிளான்ட் பாத்தீங்கன்னா, பருப்பு வகை பயிர்கள் அல்லது பயிர் வகை பயிர்கள்னு சொல்லுவாங்க, உளுந்து பயறு இந்த மாதிரியான பயிர்களுக்கு ரொம்ப பயன்படுத்தலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டைசோபியம் பிளான்ட்டோட வேர்கள்ல போய் இருந்துகிட்டு வேர் முடிச்ச உருவாகும். அந்த வேர் முடிச்சு உள்ள நைட்ரஜன் பிக்ஸ் ஆகும். நைட்ரஜன் அப்படிங்கறது தலைச்சத்துன்னு சொல்லுவாங்க. இந்த தலைச்சத்து காத்துல நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும், காத்துல 78% நைட்ரஜன் இருக்கு. ஆனா அவ்வளவு நைட்ரஜனையும் பிளான்டால எடுத்துக்க முடியாது. அதை எடுத்துக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த ரைசோபியம். இந்த ரைசோபியத்தை நம்ம போடும்போது இந்த பிளான்ட் வேக வேகமா வளரும், அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும், அது பாக்குறதுக்கு கிரீனிஷா இருக்கும். இந்த வளர்ச்சி நல்லா இருக்கிறதுனால நமக்கு ஈல்டு நிறைய இருக்கும். அதனால விவசாயிகள் எல்லாரும் இந்த ரைசோபியத்தை நிறைய உபயோகப்படுத்தணும். இதை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா, சீட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது விதை நேர்த்தி செய்யலாம். அப்படி இல்ல அப்படின்னா டைரக்டாவும் அப்ளை பண்ணலாம். இது எல்லா விதமான அரசு பண்ணைகளிலையும் கிடைக்கும், வேற ரிசர்ச் ஸ்டேஷன்லையும் கிடைக்கும். கண்டிப்பா உபயோகப்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் இரட்டிப்பாகும்.
3: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார்.

0: பாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் விளை தேடுவோம், நீத்தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளை தேடுவோம், நீத்தம்முடை பால் நில

அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:30 உழவர் உலகம் கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைசார் கலைப்பொருட்கள் நேரலை கேட்கலாம். பங்கேற்கிறார் ஒற்றையால் விளை ஏ இசிக்கிமுத்து அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்க மறவாதீர்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்காக ஆளுநர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்த திரு விஜய் தமக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவேகவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தவேகவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக

0: அமெரிக்க தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வெய்னரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வீர் சோட்ரானி, வேலவன் செந்தில்குமார், ரமி டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரித்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியில் இந்தியா காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமலாவின் நிக்டே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ணபிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:05. நேர்களை கேட்டு ரசிக்கவிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் டைம்.

0: மாஷா ஃபர்னிச்சர்லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நேரம் இப்போது 8:11, 30 நீர்களில் காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் சலீம்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.

நேரம் இப்போது 8:21. நேர்களை நம் காதோறும் இசைத்து மனதோடு உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் மனசலாம்.

0: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
1: கருத்தோடு பல தகவலும் தந்து
0: உங்களை நேச மலையில் நனைய வைப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மை போது 8:30.

நீங்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் கருப்பன்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்புகள் குறித்து தகவல்களை தருகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வகணேசன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் பெண்ணிலா கபடி குழு.

நேரம் இப்போது 8:41. நகரும் நொடிகளை இனிமையாக்கி கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. நேர்களே, திரை இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் ஐயனார்

நேரம் இப்போது 8:46. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை நிகழ்ச்சியில். இனி வரும் பாடலின் படம் எங்கேயும் எப்போதும்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 1:10 பெருமைமிகு பாரதம் சித்திரம் கேட்கலாம். 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்கலாம். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 8:51. இரவும் பகலும் இடைவிடாமல் நம் காதில் இசைத்துக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. திரைசியில் இனி வரும் பாடலின் படம் சுந்தரபாண்டியன்.

நேரம் இப்போது 9:20. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பந்தலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் ஆனந்தம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:30 உழவர் உலகம் கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைசார் கலைப்பொருட்கள் நேரலை பங்கேற்கிறார் ஒற்றையால் விலை ஏ இசைக்கு முத்து அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 9:32:40. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. திரைசியில் இனிவரும் பாடலின் படம் அ ஆ இ ஈ.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: நீர்லே குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் புது வசந்தம்.

நேரம் இப்போது 9:42. நேர்களிய குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் ஆண் பாவம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்புகள் குறித்து தகவல்களை தருகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வகணேசன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் இப்போது 9:53 40 நொடி. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் புது புது அர்த்தங்கள்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 1:10 பெருமைமிகு பாரதம் சித்திரம் கேட்கலாம். 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்கலாம். கேட்க மறவாதீர்.

நாளை பகல் 1:10 பெருமைமிகு பாரதம் சித்திரம் கேட்கலாம். 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்கலாம். கேட்க மறவாதீர். நேர்களே, இதுவரை திரையிசை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் திரைப்பட பாடல்களை இன்றிரவு நிலாமுற்றம் திரையிசையில் கேட்டு மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 10:01:30. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்கவிருப்பது நிலாமுற்றம். இதில் திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் கர்ணன்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். இதில் திரைசே நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் டாக்டர் சிவா.

0: மாஷா ஃபர்னிச்சர்லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நேரம் இப்போது 10:11 30 நொடி. இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். இதில் திரைசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் பச்சை விளக்கு.

நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலாமுற்றம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் ரிஷி மூலம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே. நாளை காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்புகள் குறித்து தகவல்களை தருகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வகணேசன் அவர்கள். நேரம் இப்போது 10:22. நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். இதில் திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் கிரகப்பிரவேசம்.

நேரம் இப்போது 10:46. நேர்களே, இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் தர்மயுத்தம்.

0: நேரம் இப்போது 10:31:40. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. நேர்களே, நிலாமுற்றம் இதில் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் ஊட்டி வரை உறவு.
1: நாடினேன் தங்கள்

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:30 உழவர் உலகம் கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைசார் கலைப்பொருட்கள் நேரலை பங்கேற்கிறார் ஒற்றையால் விளை ஏ இசைக்குமுத்து அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 10:42. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது நிலாமுற்றம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் தனியாத தாகம்.

நேரம் இப்போது 10:48. இரவும் பகலும் இடைவிடாமல் நம் இதயங்களில் இசைத்துக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நீர்களே நிலாமுற்றம் இதில் திரை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் 100க்கு 100.

நேரம் இப்போது 10:53. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். இதில் திரு இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் நினைப்பது நிறைவேறும்.

நேர்களே, இதுவரை நிலாமுற்றம் இதில் திரை இசை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் உங்களோடு எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். காடு மேடு வயல்களெல்லாம் கொஞ்சம் சுற்றித்தான் பார்ப்போமா?

வந்து வர.

சுந்தரகாண்டம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். குயில் பாட ஆரம்பித்து விட்டால், குயில் பாட ஆரம்பித்து விட்டால் குதூகலம் தானாகவே வந்துவிடும் அல்லவா?

11:25 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் கொஞ்ச நேரம் வயலில் நாற்று நடுவோமா?

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். சிவந்த மீன், சிவந்த மீன் பாடலாக வந்தால் எப்படி இருக்கும்?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். மணிக்குயில் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மணிரத்னம், உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்திலிருந்து அடுத்து அடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விபுத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

0: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமா

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

Hari ni dada, hari ni dada, hari ni dada.

சுவை நானன்றோ, மோகன சுவை நானன்றோ, மோகனோ கலையாத மோகன சுவை நான்.

0: பழனிசாமி?
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
0: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
2: நான் முருகன் அடிமி அம்மா.
0: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குமா.
2: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும், இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: தாய், இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

0: எவண்டி எவண்டி என்னை கவர்ந்த கள்வனடி
1: மாங்கனி என் மாய மோகினி.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட விம்பு சுவையுள்ளவா?

தருமா, விரல்கள் மேலே பட்டா உடம்பு என்ன சுடுமா, விட்டா இன வயசு வருமா, விரல்கள் மேலே பட்டா உடம்பு என்ன சுடுமா, சும்மா தொட்டு

அப்படியா? தாய் விரிச்சு படுக்கையிலே பாதி மனம் வாடுது, தாய் பறிக்க

விரல்கள் மேல பட்டா உடம்பு என்ன தொடுமா, சும்மா தொட்டா

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெஞ்சோடு கலந்திடு.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையின் இன்றைய மங்களநாதம் பகுதியில் ஜி ரமேஷ் நாகஸ்வரம், வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக கஜான நயதம் எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சக்கரவாகம், ஆதி தாளம்.

அருள்மணி மாலையில் மங்களநாதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஜி ரமேஷ் நாகஸ்வரம், வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாராயணா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நம சுத்த தன்யாசி ராகம் கண்டச்சாபு தாளம்.

மங்களநாதத்தில் ஜி ரமேஷ் நாகஸ்வரம் வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒக்கபரி கொக்கபரி என தொடங்கும் அன்னமாச்சாரியா சாகித்யம், கரஹரப்பிரியா ராகம், ஆதி தாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜி ரமேஷ் நாகஸ்வரம், வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில்.
1: அருள்மணி மாலை.